சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், திருமால் பெருமை என்ற படத்திற்காக.

நேரம் 5:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சிகள் அடுத்து கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்திற்காக சின்மயி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இன்று ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜைஷ்ட மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் வைகாசி மாதம் 21 நாள், 4 தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: அன்பினை அடைத்து வைக்க பூட்டு உண்டோ? அன்புள்ளவர்களின் கண்களில் கசியும் கண்ணீரே அவர்களின் அன்பை வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 71, அதிகாரம் அன்புடைமை.
1: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புங்கணீர் பூசல் தரும்.
0: அன்பினை அடைத்து வைக்க பூட்டு உண்டோ? அன்புள்ளவர்களின் கண்களில் கசியும் கண்ணீரே அவர்களின் அன்பை வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 71, அதிகாரம் அன்புடைமை.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களை இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை இன்று காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்குப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர்

0: இசைக்கு பிரியா அவர்கள். 7 மணிக்கு வணக்க பரணியில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். நேரிலே 7:25 தொடர்ந்து வணக்கப்பிரணி நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியில் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ். 7:50 இன்றைய குறுஞ்செய்தி. 8:02 வழக்கு என்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் நீண்ட ஒரு தகவல் தொடர்ந்து திரையருவி கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று, நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவற விடுகிறோமா, இந்த தரப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 10:02 மனம் இருந்தே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 வெளிச்சம். 12:10 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்று தோழிகள் உறவுகள் நிலைக்கு நீங்கள் பின்பற்றும் ரகசியம் இது, இந்த தகவலை தான் பகிர்ந்துக்க போறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 தொடர்ந்து நலம் தர நிகழ்ச்சியில் கிளா நெல்லியின் கணக்கில்லா பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:55 நலம் தானா, வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நேஷனல் பால் பவன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு, 4 மணிக்கு புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்பில், 6:10 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரைசை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சீராஜா. 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசையஞ்சலி, 8:05 குக்கு, 9:15 திரைசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கியத்தின் முன்னோடி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:05 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி இணைய விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இன்று வளம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will hold talks with the acting president of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. The discussions will involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in the areas of energy security, trade and investment, pharmaceuticals, healthcare, transportation and renewable energy. Ms. Rodriguez arrived in New Delhi yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising of several ministers. The delegation will visit several sites connected with energy, pharmaceuticals and auto sectors to gain insights into India's technological and industrial capabilities and to also explore opportunities for collaboration. Prime Minister Narendra Modi has stated that yoga is gaining tremendous popularity across the world. In a social media post, the Prime Minister said he will join the first World Yogasan Sports Championship 2026 virtually today. The championship will be held in Ahmedabad, Gujarat. Mr. Modi said the platform has brought together yoga enthusiasts from across the world. United Kingdom Secretary of State for Foreign and Commonwealth Affairs Yvette Cooper arrived in New Delhi last night on a 2-day official visit to India. Ms. Cooper is scheduled to call on Prime Minister Narendra Modi today. She will also have a meeting with External Affairs Minister Dr. S. Jaishankar this evening. The Ministry of External Affairs said her visit will provide an opportunity to further strengthen the India-UK comprehensive strategic partnership. Union Home Minister Amit Shah will chair 73rd plenary session of Northeastern Council NEC in Shillong, Meghalaya today. The Ministry of Development of Northeast Region said that the session will discuss and deliberate on progress made by the CM high-level task forces constituted for critical sectors of regional development. During the session, presentations will be made on tourism, agriculture and horticulture, investment promotion, self-reliance in milk, eggs, fish and meat, sports promotion, economic corridor development, infrastructure and connectivity, and handloom and handicrafts. Union Minister for Development of Northeastern Region, Donor Jyotiraditya Sindhya, Minister of State for Donor Sukanta Majumdar, Governors and Chief Ministers of all the 8 Northeastern states, other members.

0: of NEC and senior officers of central and state governments will be present at the meeting. Varanasi. The parliamentary constituency of Prime Minister Narendra Modi and one of the world's oldest living cities is once again set to witness a historic international event. After successfully hosting G20 meetings, Varanasi will now host the second meeting of the BRICS Culture Working Group today and tomorrow. Representatives from 11 countries including China, Brazil, Egypt, Ethiopia and Indonesia will take part in this meeting. The meeting will bring together senior diplomats, policymakers, and cultural experts. A total of 21 people lost their lives after a fire broke out at a guest house in the Malviya Nagar area of New Delhi yesterday. Delhi police said the deceased includes 9 Indian nationals and 12 foreign nationals. The police informed that a total of 49 persons were admitted to various hospitals for treatment, of which 21 succumbed to their injuries. The police said a case has been registered and an investigation is underway. They further informed that Lovekesh Bajaj, the owner of the building in which the fire broke out, has been detained. Meanwhile, Delhi Chief Minister's office said the lapses that culminated in the tragic fire at the guest house will be examined with utmost seriousness and accountability will be fixed wherever it lies. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the 10th India-Laos PDR Joint Commission meeting with Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of the Laos People's Democratic Republic, Thongsavan Phumihan, in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Laos PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டுவிடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்

பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்தில் 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும்

0: வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்தில் 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்க பூக்கள். கோயிலுக்கு செல்வது ஆன்மீகம் மட்டுமல்லையாம், நம்மிடம் உதவி என்று கேட்டு வருபவரிடம் அன்பாக பேசுவதும் முடிந்த உதவியை செய்வதும் தான் ஆகச்சிறந்த ஆன்மீகமாம். கைகளை கூப்பி இறைவனை வணங்குவதை விட கஷ்டப்படுபவர்களுக்கு நீளும் கரங்களையே இறைவன் அதிகம் நேசிப்பாராம்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்க பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நாம் எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு. இன்று உங்களிடம் இருப்பது நேற்று வேறொருவருடையதாக இருந்தது, நாளை அது மற்றொரு அவருடையதாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல இதை உணர்ந்து பேராசை கொள்ளாமல் வாழ்வதே மன அமைதிக்கான வழியாம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஒரு சிற்பி கல்லடிப்பட்டால்தான் அழகான சிலையாக மாற முடியுமா? அதுபோலதான் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் சோதனைகளும் நம்மை அழிப்பதற்கு கிடையாதாம். நம்மிடம் இருக்கும் திறமைகளையும் தைரியத்தையும் செதுக்கி நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கு தான். துன்பம் வருமா?

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:31. கிடைக்காத விஷயங்களை நினைத்து இயங்குவதை விடுத்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் அழகான இந்த வாழ்க்கைக்கும் நல்ல மனிதர்களுக்கும் தினமும் நன்றி கூற வேண்டுமா? நம்மிடம் இருக்கும் நன்மைகளை எண்ணி பார்க்க தொடங்கிவிட்டால் அங்கே கவலைகளுக்கு இடமே இருக்காதாம்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேரம் 6:35 நிமிடம். நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பயிர் அறுவடைக்கு பின்னர் சேமிப்பின் போது தானியங்களை அல்லது விதைகளை தாக்கும் பூஞ்சைகள் சேமிப்பு பூஞ்சைகள் ஆகும். அறுவடைக்கு முன்னதாக வயலில் இப்பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்காது, ஆனால் சேமிப்பின் போது இந்த பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். சேமிப்பு பூஞ்சானங்களின் வித்துகள் அறுவடையின் போது அல்லது களத்தில் தானியங்களை அல்லது விதைகளை சுத்தப்படுத்தும் போது தானியங்களின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும். இவ்வாறு தொற்றுக்குள்ளான விதைகளை அதிக ஈரப்பதத்தில் சேமிக்கும் போது பூசண வித்துக்கள் முளைத்து சேதத்தை ஏற்படுத்தும். பல்வேறு வகையான சேமிப்பு பூஞ்சைகளில் அஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் மற்றும் பியூசேரியம் போன்றவை அதிக அளவில் விதைகளை அல்லது தானியங்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஆகும். சேமிப்பு பூஞ்சைகள் சேமிக்கப்பட்ட தானியங்களின் மேல் வளர்ந்து அவற்றை சேதப்படுத்துகிறது. இவை தானியங்கள் அல்லது விதைகளின் தரத்தை குறைப்பதுடன் சில நச்சுப் பொருட்களை தானியங்களில் உற்பத்தி செய்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றன. இதனால் விதைகளின் முளைப்பு திறன் குறைகிறது, தானியங்களில் உள்ள சத்துக்கள் மற்றும் அறவை திறன் குறைகிறது, தானியங்களின் வாசனையில் மாற்றம் ஏற்படுகிறது, தானியங்களில் நிறமாற்றம் மற்றும் வாசனையில் மாற்றம் ஏற்படுகிறது, தானியங்கள் ஒன்றோடொன்று பிணைந்து கட்டியாகிறது. சேமிப்பு பூஞ்சைகளில் தொற்று வராமல் தவிர்த்தலே பூஞ்சை நச்சுக்களின் பாதிப்பை தடுக்கும் சிறந்த வழியாகும். அதனால் சேமிப்பிற்கு முன்னர் விதைகளை அல்லது தானியங்களை நன்கு உலர்த்தி சரியான ஈரப்பதத்தில் சேமிக்க வேண்டும். மேலும் பூச்சி மற்றும் நோய் பாதித்த விதைகளை பிரித்தெடுத்து நல்ல சுத்தமான பூச்சிகள் உட்புக வாய்ப்பற்ற சேமிப்பு கலன்களில் சேமிக்க வேண்டும். அதேபோல் சரியான ஈரப்பதத்தில் பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலற்ற நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட விதைகள் அல்லது தானியங்களை சேமிக்க வேண்டும். சேமிப்பு கலன்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாகாத வகையில் நல்ல காற்றோட்டத்துடன் இருக்க வேண்டும். எனவே விவசாயிகள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் தாங்கள் சேமித்து வைத்துள்ள விதைகளை விதை மாதிரி ஒன்றுக்கு ₹80 ஆய்வு கட்டணமாக செலுத்தி விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து விதையின் தரம் அறிந்து விதைக்கவும், அறுவடை செய்த விதையினை அடுத்த விதைப்புக்கு சேமிக்கும் பட்சத்தில் உரிய முறையில் சேதம்

0: இல்லாமல் அறுவடை செய்து விதையின் ஈரப்பதம் அறிந்து கொண்டு சேமிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 47 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 67 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மிதமான காற்றாக மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 47% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 27 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 29 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 64 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக

ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர்

0: உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. இரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இரு

0: சக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பா ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசக்கி பிரியா அவர்கள்.
6: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீர் வளத்தை பாதுகாப்போம். இந்த உலகில் உயிர்கள் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளில் முதன்மையானது நீர். மனிதன், விலங்குகள், தாவரங்கள், விவசாயம், தொழில், மின்சார உற்பத்தி, உணவு தயாரிப்பு என அனைத்திற்கும் நீர் இன்றியமையாதது. ஆனால் இன்று நாம் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகியுள்ளது. அதாவது குடிநீர் பற்றாக்குறை. பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் மிகச் சிறிய அளவிலான நீரே குடிநீராக பயன்படுத்தப்படக்கூடியது. அந்த நீரையும் நாம் வீணடித்து வருகிறோம். இதனால் எதிர்காலத்தில் மிக பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. முன்னொரு காலத்தில் மக்கள் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள் போன்ற இயற்கை நீர்நிலைகளை பாதுகாத்தனர். மழைநீர் சேமிப்பு முறைகளையும் பின்பற்றினர். அதனால் நிலத்தடி நீர் வளமாக இருந்தது. ஆனால் இன்று நகரமயமாதல் அதிகரித்ததால் பல குளங்கள் மற்றும் ஏரிகள் மறைந்து வருகின்றன. கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், சாலைகள் ஆகியவை நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வருகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் ஆறுகளிலும் கடல்களிலும் கலக்கப்படுகிறது. இதனால் நீர் மாசுபடுகிறது. மாசடைந்த நீரை குடிப்பதால் பல நோய்கள் உருவாகின்றன. நாம் அன்றாட வாழ்க்கையிலும் அதிகமான தண்ணீரை வீணடிக்கிறோம். பல் துளக்கும் போது குழாயை திறந்து விடுவது, வாகனங்களை அதிக நீரால் கழுவுவது, தேவையில்லாமல் தண்ணீரை ஓடவிடுவது போன்ற பழக்கங்கள் நீர் வீணாவதற்கான முக்கிய காரணங்களாகும். நீர் பற்றாக்குறையின் தாக்கம் முதலில் விவசாயத்தையே பாதிக்கிறது. விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறையும். அதன் விளைவாக விலைவாசி உயரும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே நீரை பாதுகாப்பது என்பது விவசாயத்தையும் உணவையும் மனித வாழ்வையும் பாதுகாப்பதற்கு சமம். இன்று உலக வெப்பமயமாதலும் காலநிலை மாற்றமும் மழை அளவை மாற்றி வருகிறது. சில இடங்களில் கடும் வெள்ளமும் சில இடங்களில் கடும் வறட்சியும் ஏற்படுகிறது. இதனால் குடிநீர் பிரச்சினை மேலும் தீவிரமாகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்க வேண்டும். வீடுகள், பள்ளி

0: பள்ளிகள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும். மழைநீர் நிலத்தடியில் சேமிக்கப்படும் போது கிணறுகளிலும் நீர் அதிகரிக்கும். குளங்கள், ஏரிகள் மற்றும் கால்வாய்களை சுத்தப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பவர்களை தடுக்க வேண்டும். மரக்கன்றுகளை அதிகமாக நட வேண்டும். மரங்கள் மழையை ஈர்க்கின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்க உதவுகின்றன. வீட்டிலேயே நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். ஒரு துளி நீரின் மதிப்பை உணர வேண்டும். இன்றைய சேமிப்பு நாளைய வாழ்வு என்பதை அனைவரும் உணர வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கும் குடிநீர் கிடைக்க வேண்டுமெனில் இன்று நாம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நீர்வளத்தை பாதுகாப்போம் என்பது ஒரு கோஷமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் கடமை. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி. இசக்கிப்ரியா அவர்கள்.

0: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 7 மணி. வணக்க வரணி நிகழ்ச்சியில 7 மணிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய பாதையை கேட்டுட்டு இருக்கிறோம். நேரலை நிகழ்ச்சியா தொழில் தொடங்கிறதுக்கான ஆலோசனைகள்லாம் நமக்கு வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், அவங்கள்ட்ட இன்னைக்கு பேசலாம், என்னென்ன சொல்றாங்க அப்படின்ட்டு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க ஞானசேகர் சார்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது நம்ம புதிய பாதையில தொழில் தொடங்குவோம், திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்கள்ல என்னென்ன தொழில் லாபமா இருக்கும், அதுக்கு எங்க எங்க பயிற்சி வரலாம், எங்க கடன் பெறலாம், எப்படி மார்க்கெட் பண்றான்றத நம்ம தொடராக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கடனுதவிய எப்படி எப்படி கடனுதவி இருக்கு அதெல்லாம் மொத்தமா சொல்லிட்டோம். ஆனா ஒவ்வொரு கடனுதவிகளும் மத்திய மாநில அரசு 100க்கு மேற்பட்ட கடனுதவி திட்டங்களை வச்சிருக்காங்க. பிஎம்இஜிபி, முத்ரா, நீ இப்படி வெவ்வேறு பேர்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு கடனுதவி திட்டத்தை பத்தியும், அது மாதிரி நிதி நிறுவனங்கள், தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டாட்கோ, இப்படி பல்வேறு வகையான பெயர்ல நிதி நிறுவனங்கள்ல, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இப்படி மத்திய அரசு மாநில அரசுகள் வங்கிகள் இருக்கு. அதற்காகவே தொழிலுக்காகவே சிட்பி, சிறுதொழிலுக்கான வங்கி, ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படி ஏராளமான நிதி நிறுவனங்களை வச்சிருக்காங்க. இன்று முதல் ஒரு கடனுதவி திட்டம் பிளஸ் ஒரு நிதி நிறுவனத்தை பத்திய விவரம், அப்படி ரெண்டு ரெண்டை பத்தியும் டெய்லி பேச போறோம். இப்ப பிஎம்இஜிபி, இது வந்து அகில இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பாரத பிரதமரின் சுய வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இதுல 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி தர்றாங்க. 8வது வகுப்பு படிச்சிருந்தால் போதும், அவங்க கிராமப்புறங்கள்ல தொழில் தொடங்கலாம், டவுன்ல தொடங்கலாம், எங்க வேணாலும் தொழில் தொடங்கிக்கலாம். தயாரிப்பு தொழில் பண்ணா 20 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி கிடையாது. அதே போல் ஏதாவது சேவை தொழில்கள் பண்ணா 10 லட்சம் ரூபாய் வரை கிடையாது. கிராமப்புறங்களுக்கு வேறு மாதிரி மானியம், நகர்ப்புறங்களுக்கு வேறு மாதிரி மானியம் என்று ஏற்பாடு செய்து இந்த திட்டம் மிக மிக சக்சஸ் ஆக இந்தியா முழுவதும் நடைபெற்றுகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 100க்கணக்கான பேர் ஒவ்வொரு மாவட்ட மாதத்திலையும் வாங்குறாங்க. ஏன்னா அது கிராமப்புறங்கள்ல கொடுக்கறாங்க, அதுபோல் நகர்ப்புறங்கள்ல கொடுக்கறாங்க. என்ன தொழிலுக்கும் நீங்க எந்த பொருளை வேணாலும் தயார் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அதிக நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லாம இந்த கடனுதவி திட்டம் இருக்கு. இது அகில இந்திய லெவல்ல சக்சஸ் ஆன திட்டம். இப்ப நம்ம மாவட்டத்துல இதை பத்தி விண்ணப்பிக்கணும்னா முக்கியமா மாவட்ட தொழில் மையம் ஐ கிரவுண்டு திருநெல்வேலி 11 இருக்கு. அங்க அதுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்கி கடனுதவி கொடுக்கறாங்க. அதை விட கேவிஐசி, சாதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய ஒரு நிறுவனம், இந்திய அரசினுடைய சிறுதொழில் இலாக்காவுடைய நிறுவனம். அவங்கள இந்த கடனுதவியை கொடுப்பதற்கான ஏஜென்சியா மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்ப அந்த கேவிஐசிலையும் போய்

டைரக்டாவும் விண்ணப்பிக்கலாம். அது அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாவட்ட தொழில் மையத்தில் யார் யாருக்கு சாங்ஷன் ஆகுதோ அவங்க எல்லாத்துக்கும் 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி தொழில் தொடங்கலாம்னு ஆன்லைன் மூலமா. அந்த பயிற்சி பெற்ற சான்றிதழை கொண்டு கொடுக்கும்போது அந்த மிஷினரி வாங்குவதற்கு அல்லது தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவியை கொடுப்பாங்க. அது நகர்ப்புறங்களில் வேறு மாதிரி மானியம், 25. கிராமங்களில் 25, நகர்ப்புறங்களில் 15. பொதுவான நபர்கள், பிற்பட்டோர், மற்ற இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் 15%. அதே நேரத்தில் அவங்க மாஜி ராணுவ வீரராக இருந்தா, பெண்களாக இருந்தா, எஸ்சி எஸ்டி இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தா 20-25 என்று தொழிலுக்கு ஏற்றாற்போல் கடன். இது ஒரு அருமையான திட்டம். இதுக்கு வந்து அந்த 20 லட்சத்துக்கு மேல்பட்டாலும் செக்யூரிட்டி தர வேண்டியதில்லை. அதுக்கு டிஜிஎம்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துல மத்திய அரசே அதுக்கு செக்யூரிட்டி கொடுத்து இந்த லோனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா அதுல வியாபாரத்துக்கு இந்த கடன் திட்டத்துல இல்லை. ஒன்லி பொருள் தயாரித்தால் இவ்வளவு ரூபா. அதே நேரத்தில் சர்வீஸ் தொழில்கள், ஜெராக்ஸ் எடுக்கிறது, டைப்ரைட்டிங் பண்ணி கொடுக்கறது, பியூட்டி பார்லர், சலூன், ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணி கொடுக்கறது, ரிப்பேரிங் சர்வீசிங் ஆஃப் பல்வேறு வகையான வீட்டு உபயோக இயந்திரங்கள், இப்படி 400க்கு மேற்பட்ட சர்வீஸ் யூனிட்டுகள் இருக்கு. அது அந்த இதில் வாங்க, அது அதுக்குரிய தொழில் தொடங்குவதற்கு கடன் பெறலாம். ஆனால் வாங்கக்கூடிய வியாபாரத்துக்கு இந்த திட்டத்தில் கடன் இருக்கு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pmegp.gov.in அல்லது www.kvic காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் துருக்கி kviconline.gov.in அப்படின்னு இந்த ரெண்டு வலைத்தளத்தை தெரிஞ்சுக்கலாம். எந்த வங்கிக்கு போனாலும் இதை பற்றி விவரம் சொல்லுவாங்க. மாவட்ட தொழில் மையம், மற்ற தமிழ்நாடு மத்திய அரசனுடைய கூட்டுறவு வங்கிகள், எங்கு போனாலும் இந்த திட்டத்தை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனுடைய கிளைகள், அவங்களுடைய பயிற்சி மையங்களுக்கு போனாலும் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அருமையான திட்டம். 7 வருடங்கள் வரைக்கும் நீங்க கட்டலாம், குறைந்த வட்டி. இப்போ தமிழ்நாடு ஏன் இதை முதல் நான் எடுத்தேன்னா, நிறைய பேர் இந்த திட்டத்துல தான் கடன் பெற்றிருக்காங்க. எனவே நம்ம பகுதியில் உள்ள தொழில் முனைவோர் இந்த திட்டத்தை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நிதி நிறுவனங்கள்ல நூற்றுக்கணக்கான நிதி நிறுவனங்களை மத்திய மாநில அரசு வச்சிருக்காங்க. இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழ்நாடு பெண்கள் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம். 1983 இருந்து செயல்படுது. இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் ஓட்டத்துக்கு பின்னால அன்னை தெரசா மாளிகையில இயங்குது. அனைத்து மாவட்டங்கள்லையும் அதுக்கு தனி அலுவலர், அதாவது திட்ட அலுவலர், ப்ரொஜெக்ட் ஆபீசர் என்று மகளிர் திட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அலுவலர்கள் இருக்காங்க. அப்புறம் துணை திட்ட அலுவலர், உதவி திட்ட அலுவலர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் இதுக்கு கிளை போல் செயல்படுவதற்கு அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை பத்தி தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டுல 8 கோடியே 40 லட்சம் பேர், சரியாக பாதி பேர், 4 கோடியே 20 லட்சம் பேர் பெண்கள் இருக்காங்க. நம்முடைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டத்திலையும் எடுத்துக்கொண்டால் 66 லட்சம் பேர் மொத்தம் வசிக்கிறார்கள். இதில் 33 லட்சம் பேர் பெண்கள். அது பெண்கள் தான் நிறைய தொழில் தொடங்குறாங்க தென் மாவட்டங்கள்லன்றதுனாலதான் தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய அந்த விவரங்களை நான் இன்னைக்கு முதல் சொல்லலாம் என்று அதை எடுத்துக்கிட்டேன். எந்த பகுதியிலனாலும் அங்க அங்க இருக்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், பிடிஓ ஆபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குரிய எல்லா விவரமும் சொல்லுவாங்க. இது தொடங்கி கொடுப்பதற்கே நிறைய சுய உதவி குழுக்களை தொடங்குவதற்கு 12-15 பேர் பெண்கள் இருக்கணும். ஏதாவது தொழில் தொடங்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். முதல் அவர்களே தங்களுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அவர்களுக்குள்ளேயே கடன் கொடுத்து கொள்ளலாம், சக்சஸா இருக்கும் அப்படின்ற பிறகு அந்த ஒவ்வொரு வங்கிகளுக்கு போய் கேட்டா அந்த நேஷனலைஸ் வங்கியில அதுக்குரிய எல்லா கைடன்ஸும் கொடுத்து கடனுதவி பெற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு மானியமும் உண்டு. இவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை விற்பதற்கும் ஆலோசனை சொல்றாங்க. அவங்களே அவங்களுடைய கட்டடத்திலும் சென்னையில உள்ள தலைமை அலுவலகத்திலையும் வருஷந்தோறும் பல முறை எக்ஸிபிஷன்கள் போடுறாங்க. பல பெண்கள் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் அனுமதி பெற்று 1 வாரம் 10 நாள் என்று, அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எக்ஸிபிஷன் நடக்கும், கோடையில் நடக்கும், புக் ஃபேர் நடக்கும், இப்படி நிறைய நிறுவனங்கள் மூலமாக இந்த எக்ஸிபிஷனை நடத்துறாங்க. அங்கெல்லாம் இவர்களுடைய பொருட்களை கொண்டு போய் விற்பதற்கு அனுமதி பெற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் டெல்லியில வருடத்திற்கு 1 மாதம் பெண்களுக்காக நடக்கும். அப்ப தமிழ்நாடு அரசு சிறந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு சேர்ந்த

0: மாணவர்களை 38 மாவட்டத்திலுமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து அங்கே தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் கொடுத்து விற்பதற்கு தனியான இடம் கொடுத்து அதற்குரிய கட்டணத்தை தமிழ்நாடு அரசே அந்த எக்ஸிபிஷன் நடத்துறவங்களுக்கு கட்டி இவருடைய பொருட்களை எல்லாம் விற்பதற்கு உதவி செய்யுது. ஏன்னா அந்த பொருட்களை விற்பது கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்களோடு டிவியில விளம்பரம் போடக்கூடியவர்களோடு இவர்கள் போட்டி போட முடியாம இருக்காங்க. அதற்காக கடந்த அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ உள்ள அரசும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் சுய குழுக்களுடைய பொருட்களை விற்பனைக்கு நாங்கள் உதவுவோம்னு உதவுவோம், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும்னு அறிவிச்சிருக்கு. இப்போது உள்ள அரசு மத்திய மாநில அரசு இணைந்து இந்த திட்டத்தை நடமாடுத்துறாங்க. இது வந்து ஆரம்பிக்கும் போது இந்த அகில உலக விவசாய பைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல, அவருடைய நிதி உதவியோட தான் முதல் தொடங்கினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 85 லட்சம் சுய உதவி குழு பெண்கள் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் தொழில் பண்ணி கட்ட முடியல, பொருள் தயார் பண்ண பொருளை விற்க முடியலன்னாலும் அதை வேறு விஷயங்கள்ல அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தங்களுடைய உழைப்பு மூலமா கரெக்டா கட்டிடுறாங்க. அதிகபட்சம் பேரு லோன் வாங்கினவங்க சரிவர கட்டுறாங்க, அப்படி ஒரு நல்லது ஒரு பேர் இருக்கு. பலர் பொருள் தயார் பண்ணி விற்க முடியலன்னாலும் சர்வீஸ் யூனிட்டுகள் டயர் பொருட்கள் தயாரிக்கிறது, பியூட்டி பார்லர் பண்றது, ஏதாவது ஒரு பயிற்சி மையம் தொடங்குவது, இப்படி சர்வீஸ் யூனிட்டுகள் நிறைய பண்றாங்க. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா விறகு வாங்கி விற்பாங்க, 10 பேர் சேர்ந்து மொத்தமா விறகு நிறைய தேவைப்படுறதுனால. அதே போல் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலத்துல முள் முளைச்சு போய் கிடக்கும், பெரிய பெரிய தேவையில்லாத மரங்கள் முளைச்சிருக்கும். இதை அந்த உரிமையாளர்கள்ட்ட ஒரு வேலை பேசி வாங்கி ஏசிபி மூலமா அதை நல்லா வேரோடு அந்த வேரே 4 அடி 3 அடியில் இருக்கும், அதை தோண்டி மொத்தமாக குமித்து வைத்து அதை தீ வைத்து கொளுத்தி உடனே அணைச்சிட்டா அது ஒரு நல்ல திக்கான வெயிட்டா அந்த எரிந்தும் முழுமையாக எரியாத கறி கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருந்து குஜராத்ல இருந்து காஷ்மீர் வரைக்கும் அயன் பண்றதுக்கு இதுதான் பயன்படுது, டீ போடுவதற்கு பயன்படுது, பல பாய்லர்களுக்கு இந்த கறி பயன்படுது, வேறு வகையான பொருட்களுக்கும் இது தேவைப்படுது. அதனால தென் மாவட்டங்கள்ல எல்லாம் எங்கெல்லாம் முள் இருக்கோ அதை நம்ம சுய உதவி குழு பெண்கள் லீஸுக்கு எடுத்து அல்லது மொத்தமா விலைக்கு வாங்கி இது மாதிரி கறியாக மாற்றி அனுப்புறாங்க. நிறைய அதாவது அவர்கள் பண்ணாத தொழிலே இல்லை. தேங்காய் சிரட்டையை வாங்கி விற்பது, சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள் நடத்துவது, அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள், லைப்ரரிகள், தாலுகா ஆபீஸ் இப்படி இடங்கள்ல எல்லாம் நாங்கள் டீ கடை வச்சுக்கிறோம், ஒரு இட்லி விட்டு சுட்டு விற்கக்கூடிய கடை வைத்துக்கிறோம் அனுமதி பெற்று கடைகள் வைத்து சரியா அந்த தவணை முறைய கட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் கூட நிறைய மக்கள் வந்து அவருடைய பொருட்களை வாங்கி உதவி செய்தால் இன்னும் நிறைய சுய உதவி குழுக்கள் பெருகும், அதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பெருகும். ஆனால் அவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு விளம்பரம் இல்லை. ஏன்னா நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிராண்டட் ஐட்டம்னு இருக்கு, அது பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பல. அந்தந்த துறையில அந்தந்த பொருட்கள் தான் விற்குது. ஏன்னா அந்த நிறுவனங்கள் பேப்பர் எடுத்தா அந்த பொருள் தான், எங்களுடைய மசாலா பொடிகளை வாங்குங்கள்னு விளம்பரம் பண்றாங்க. டிவிய உட்கார்ந்துகிட்டே நீங்க டிவியை போட்டீங்கன்னா அவங்க விளம்பரம் தான் ஓடுது, எஃப்எம் ரேடியோ எடுத்தா அவங்க விளம்பரம் ஓடுது, ரோட்ல போனா சுவர்ல எங்கள் இந்த சோப்பை வாங்குங்கள், எங்கள் மசாலா பொடி வாங்குங்கள், அந்த பொருட்களுக்கு பெரிய விளம்பரம் இருக்கு. எல்லா கடையிலையும் போய் அதை கேட்டு தான் வாங்குறாங்க. மக்களும் என்ன நினைக்கிறாங்க, டிவியில வர்ற பொருள் தான் தரமா இருக்கும், ரேடியோவில் சொல்ற விளம்பரம், நம்ம பத்திரிகைகள் மூலமா என்னென்ன விளம்பரங்கள் இருக்கோ, ஒரு 20 வகையான விளம்பரங்கள் இருக்கு. நோட்டீஸ் அடிப்பாங்க, வால் போஸ்ட் அடிப்பாங்க, சின்ன பாக்கெட்ல சாம்பிள் போட்டு பெட்டி கடைகள்ல இருந்து பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் வெளியே உட்கார்ந்து சாம்பிளை கொடுப்பாங்க, மைக்ல அறிவிப்பாங்க. பெரிய பெரிய பெரிய கோயில் விசேஷங்கள் நடக்கும்போது அங்க மைக்கில் இந்த விளம்பரத்தை பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்கள்ல விளம்பரம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விளம்பரம் பண்ணக்கூடிய பொருட்களோடு தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமா கடனுதவி பெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் சுய உதவி குழு பெண்கள் போட்டி போட முடியல, அவங்க பொருள் அந்த அளவுக்கு விற்க மாட்டேங்குது. பொதுமக்களான நம்ம எல்லாம் அந்த அவங்களுடைய பொருட்களை வாங்கி ஆதரவு கொடுத்தா இன்னும் நிறைய தொழில்கள் அவங்க தொடங்குவாங்க, பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன்.
1: கண்டிப்பா ஞானசேகர் சார், இன்னைக்கு புதிய பாதை நிகழ்ச்சியில தொழில் தொடங்குறது பத்தியும் அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆலோசனைகள் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்க நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்காக நிறைய தகவல்கள் சொன்னீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நேர்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz.

0: எட்ஸ் ஒளிபரப்பு.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி

0: வருகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்தவர் இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர் நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யு லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்

0: திரு ரித்தபிரதாப் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா புனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் 7:25. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. வணக்க பரணி நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில். இன்றைக்கி அம்புஜம் அம்பலவாணன் அவங்க நம்ம கூட வானொலியோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வானொலி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பயணம் பண்ணுச்சு அதெல்லாம் நம்ம கூட சொல்ல போகிறாங்க. கேட்கலாம். வணக்கம் அம்புஜம் அம்மா.
5: வணக்கம் மேடம்.
4: வாங்க, எப்படி இருக்கிறீங்க? சரி
5: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. என் பெயர் திருமதி ஆனா அம்புஜம் அம்பலவாணன், இஎம் சத்திரம், திருநெல்வேலி. வானொலிக்கு 90 வானொலியும் எனது அனுபவம் என்ற நிகழ்ச்சிக்கு உரையாட வாய்ப்பளித்த நெல்லை பண்பலை 102.6 இயக்குநர் அவர்களுக்கும் மற்றும் அறிவிப்பாளர் தங்களுக்கும் நன்றி. வானொலியும் நானும் என்கிறபோது வானொலி இல்லைன்னா நான் இல்லை. நான் 60 வானொலி கேட்டு வருகிறேன். இப்போது எனக்கு வயது 73. வானொலி 70-75 செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயணசாமி. இந்த வார்த்தையை கேட்டு மயங்காத ஆட்களே இருக்க முடியாது. நான் பள்ளி பருவத்து வீட்டுக்கு வந்ததும் மாலை பின் இரவு நேரங்களில் வானொலியை திருப்பி திருப்பி கேட்பேன். அப்போது எனக்கு என்ன நிகழ்ச்சி எந்த நேரம் என்றெல்லாம் எனக்கு விவரம் தெரியாது. கேட்டு கேட்டு அதற்கப்புறம் புரிந்து கொண்டேன். வானொலி ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்றும் பெரும்பங்கை வானொலி ஆட்சி வருகிறது. யான் பெற்று இன்பம் வையகம் எழுத வேண்டும் என்பது வானொலியின் அக்கறை என சொல்லலாம். நாம் செல்வத்துள் சிகிச்சலும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலுக்கு ஏற்ப நாம் குறைவாக பேசி நிறைவாக இந்த உலகம் மிக பெரியது. ஆனால் உலகத்தை சிறிய அழைக்கிறது மூலம் நம் செவிக்கு கொண்டு வந்து வானொலி பாமர மக்கள் பேச கற்றுக் கொடுக்கவும் கருத்து சுதந்திரத்தை வலுப்படுத்தவும் விவசாயம் கிராமப்புற வளர்ச்சி வேலைவாய்ப்பு மீனவர நலம் போன்ற தேவையான விஷயம் வானொலி வழங்கி வருகிறது. செவிக்கு மிக செவிக்கு பயிற்சி வானொலி, அதற்கு நிகழ் எதுவும் இல்லை. சென்னை வானொலி நிலையம் 2022 சுதந்திர இந்தியாவின் பாவட விழா செய்திகளுக்கு நடுவே வினாடி வினாவிற்கு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அளித்து பரிசும் பெற்றிருக்கிறேன். பண்பலை 2012 ஆரம்பத்திலிருந்தே நான் வானொலி பண்பலை கேட்டு வருகிறேன். செங்கட்சி இன்னொரு தகவல், எனக்கு தான் நல்லவை கேட்டால் நம் சிந்தைக்கு விழுந்து என்று சொல்லலாம். சோமானரங்கள் பண்பலையில் பொதுகேச்சாளர் சோமானார்கள் நேயர் தோற்றி பாடல் கேட்டு வரும்போது அமைதியான இரவு நேரங்களில் பாடல் கேட்டு வரும்போது மனதை வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு நாட்களும் காலை 6 பக்தி பாடல், வணக்கமருளி, ஆனந்த பொங்காட்சி, பிரேதி, மனவர் மீது நலந்தான நிகழ்ச்சி, பொதிய தும்பி, டாக்டரின் ஆலோசனை, ஏதாவது நிகழ்ச்சி பங்கு பெற்று மகிழ்ச்சியும் அடைவேன். இவ்வாறு வானொலி என்பது என்ன ஓட்டத்தில் எண்ணிலா நினைவேன் அலைகள் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் பயிக்கும் போதும் அதை பிரியாமல் அதனுடன் இருந்த இலைகள் காயில் வந்து விழுந்து இயல் இசைனாலும் என முப்பெரும் கலைகள் உள்ளிருந்து குரல் கொடுக்கும் போது முற்றத்தில் யாரோ கூப்பிடுகிற மாதிரி எட்டி பார்க்கும் இலைகள் இவை நம்மை கட்டி போட வானொலி விளைத்த வலைகள் என்றே சொல்லலாம். வானொலி என்பது வெறும் ஒலிபரப்பு நிலையமல்ல, மனங்களில் விளைத்த ஒரு வரலாற்று சின்னம். தமிழர்களின் நினைவிலும் வாவிலும் என்றும் கேட்டுக்கொண்டே இருக்கும் வானொலி பல பல ஆண்டுகள்

0: வானொலி சேவை தொடரட்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: கண்டிப்பா அம்புஜமாமலவாணனுமா, ரொம்ப அருமையா உங்களோட வாழ்க்கையில வானொலியோட பங்கை பத்தி ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. ஏழு மணி 7:30 ஆயிட்டு இருக்கு. இப்போ வருது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கோமாளி திரைப்படத்துல இருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. 7:35 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்ப கேட்க போறீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. வழங்குறாங்க கே கே சிவகலை, கே கே தாமஸ் அவர்கள். கேட்கலாம், வணக்கம்.
1: வணக்கம்,
0: வாங்க கே கே தாமஸ் சார், சொல்லுங்க இன்னைக்கு என்ன நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க?
1: நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஆங்கிலம் அறிவோம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நாம் சில நாட்களாக ஆங்கிலம் அறிவோம் என்ற பகுதியில் வலம் வருகிறோம். அதில் நாம் அடிப்படையான சில ஆங்கில வரிகளை பற்றி பேசி வருகிறோம். நேற்று சில நாட்களுக்கு முன்பு, அதாவது கேள்வி எப்படி உருவாக்க வேண்டும், அதில் முதல் ஆம் இல்லை என்று பதில் வரக்கூடிய எஸ் ஆர் நோ கொஸ்டினை பற்றி சொன்னேன். நேற்று என்ன சொன்னேன் என்றால், வினா வார்த்தை, அதாவது கேள்வி வார்த்தையாகிய டபிள்யூஹெச் கொஸ்டின், வாட் அண்ட் வென், வாட் என்ன, வென் எப்போது. எப்போது என்றாலே கட்டாயம் ஒரு நேரத்தை குறிக்கும். அப்படி என்றுலாம் நேற்று சொல்லி கொடுத்து சொன்னேன். வாட் என்றால் செயல், சில பொருட்களை பற்றி கேட்பதற்கு நாம் வாட் பயன்படுத்துகிறோம். இன்று WHERE, வேர், எங்கே. இந்த வேர் என்ற ஒன்னு ஒய் ரெண்டு சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவது வேர் பற்றி சொல்லி, அதில் நம்ம டூ வெர்பு, பி வெர்பு, எல்லாம் இந்த மோரல் வெர்ப்ஸ் எல்லாமே எப்படி எப்படி அதில் பயன்படுத்தப்படுகிறது, அந்த வேறுங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தி நாம் கேள்வி உருவாக்கலாம் என்று நான் லேசா நம்ம முடிந்த அளவு பார்க்கலாம் என்று இருக்கிறேன். வேர் டூ யூ லிவ் பாத்தீங்களா, டூ வெர்பில் போடும்போது அதுல எல்லா டென்ஸும் சம்பந்தப்பட்டுரும். எல்லா காலத்திலையும் வேர் வச்சு போட்டுடலாம். வேர் டூ யூ லிவ், நீ எங்கே வசிக்கிறாய். I live in Palayamkottai. Where does he go? Avan enge selgiran? He goes to school. Where did he buy this book? Avan enge inda puthagathai vaanginaan? Paathingala, idhula do, does, did nudaiya payanpaadu vandutu. Idhula padal kattaya oru idam dhaan varum. அதான் எங்க வசிக்கிறான்னா ஒரு இடம், எங்க போகிறான்னா ஒரு இடம், எங்க வாங்கினா எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே இடம்தான். வென்னு ஒரு கேள்வி கேட்டாலே ஒரு நேரம்தான். ஒய் என்று கேள்வி கேட்டாலே ஏனென்றால் காரணம்தான். அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு அமைப்பு உண்டு. அதே போலதான் வேர் இஸ் யுவர் புக், உன்னுடைய புத்தகம் எங்கே இருக்கிறது. இட் இஸ் ஆன் த டேபிள் பாத்தீங்களா, ஒரு ஒரு மேச மேல இருக்குதான். பி வெர்பை இதுல பயன்படுத்தலாம். வேர் ஆர் யூ கோயிங் நவ், நீ இப்பொழுது எங்கே போய்கொண்டிருக்கிறாய். ஐ எம் கோயிங் டு லைப்ரரி, நான் நூலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்வதற்கு இந்த வேர் பயன்படுகிறது. அது போல மாடல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மாடல் வெர்ப்ஸ், வில், கேன் என்றெல்லாம் சொன்னேன். அந்த வில் வந்து ஃபியூச்சர் ஃபார்ம்லயும் வரும். Where will you go tomorrow? நாளை நீ எங்கே பாத்தீங்களா, கட்டாயம் அதுலயும் ஒரு காலம் தான். அதான் டுமாரோன்னு வருதான், எங்க போறான். அத எங்க, where will you go to tomorrow? Where will you go tomorrow? I will go to குற்றாலம், நான் குற்றாலம் என்ற இடத்திற்கு நாளைக்கு செல்வேன் அப்படின்னு அதுல கோங்கிறதுல வருது பாருங்க. அப்படினாலும் அந்த வேர் WHERE, வேர் வச்சு ஈஸியா நம்ம நிறைய நிறைய வரிகளா உருவாக்கலாம். அதுக்கு தந்தாப்புல வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட், த பஸ் ஸ்டாண்ட் இஸ் நியர் த டெம்பிள். வேர் இஸ் த காலேஜ், ஒரு குறிப்பிட்ட காலேஜ், வேர் இஸ் த காலேஜ், த காலேஜ் இஸ் நியர் த மார்க்கெட், அப்படி ஒரு சந்தைக்கு அருகில் இருக்கிறது. அப்படி எல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்தை அழகா சொல்வதற்கு வேர் பயன்பாடு வருகிறது. அதுல ஒய் சொல்லுறேன், ஒய்

0: Why do you come here? ஏன் இங்கே வருகிறாய்? அதுல பாருங்க, அதுலயும் டூ பயன்பாடு, டஸ் பயன்பாடு, டிட் பயன்பாடு வச்சு நாம் அழகா வரிகள் வாக்கியங்கள் உருவாக்கலாம். கட்டாயம் ஒய் போட்டாலே டு சீ மை ஃப்ரெண்ட், பிகாஸ் ஐ வாண்ட் டு சீ மை ஃப்ரெண்ட். அதாவது ரெண்டு விதமா பதில் எழுதலாம். ஒய் டு யூ கம் ஹியர் அல்லது ஒய் டு யூ கோ தேர்னு கேட்டா, ஐ கோ தேர் பிகாஸ் ஐ வாண்ட் டு சீ மீட் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பனை நான் சந்திக்க வேண்டும். ஏன், எதற்குன்னு அர்த்தம். அதுக்கு பதில் கட்டாயம் ஒரு காரணத்தை தொடர்பா இருக்கும். அதே மாதிரி அவன் ஏன் அவனை சந்திக்கிறான், he meets him because he wants some help from him, அவனுக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படுகிறது அந்த காரணத்தால். because, so, to, அத மாதிரி வார்த்தைகளை போட்டு அந்த பதிலை நாம் உருவாக்கலாம். அடுத்தபடியாக why will you go there, நீ ஏன் அங்கே செல்வாய், அதற்கு எல்லாம் ஒரு காரணம் தான். அதனால் why-ஐ பயன்படுத்தியும் do, does, did-ஐ வைத்து வார்த்தைகள் உருவாக்கலாம், வரிகள் உருவாக்கலாம். why are you late, ஏன் பிந்தி இருக்கிறாய், நீ ஏன் இந்த பிந்தினாய். பாத்தீங்களா, இங்க be verb பயன்படுகிறது. why are you late, why were you late, நீ why were you, yes, why were you late, நீ ஏன் பிந்தினாய். மிகவும் எளிதான வார்த்தை. வேர் என்றால் எங்கே, ஒய் என்றால் ஏன். நேற்று கூட இரண்டு மூன்று நண்பர்கள் எனக்கு தொலைபேசியில் நீங்கள் சொல்லிக் கொடுப்பது நன்றாக புரிகிறது, எளிதான முறையில் சொல்கிறீர்கள் என்று சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக செல்ந்து கொண்டிருக்கிறது. நான் கடைசியாக இரண்டு ப்ராவர்பு சொல்லலாம் என்று இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: A little water makes a mighty ocean. A little water makes a mighty ocean. சிறுதுளி பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம். Practice makes perfect. பயிற்சி நேர்த்தி ஆக்குமா, அதாவது நம்முடைய தமிழ் பழமொழி இருக்கு பாருங்க, அதுக்கு சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி
0: கூறி விடைபெறுகிறேன். நன்றி,
1: நன்றி. இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்கினாங்க கே தாமஸ் அவர்கள். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பாடல் உங்களுக்காக, டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இப்போ கேட்க போறீங்க, காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்குது? கிலோ ஒன்றுக்கு நாங்கள் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயில் கிடைக்குது. கத்திரிக்காய் 42 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் கிலோ ஒன்றுக்கு 14 ரூபாய், அவரைக்காய் 110 ரூபாய், கொத்தவரை 28 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 29 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கோவக்காய் 25 ரூபாய், தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 49 ரூபாய், இஞ்சி 145 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கேரட் 68 ரூபாய், சவுச்சவ் 38 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 36 ரூபாய், பூண்டு கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது, சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், சிறுகிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாயில் கிடைக்குது, பழ வகைகள் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாய், நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாய், எலுமிச்சை 60 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், சப்போட்டா கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், நெல்லிக்காய் 45 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், ஆரஞ்சு பழம் 120 ரூபாய், மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாயில் கிடைக்குது. காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக கோட் திரைப்படத்திலிருந்து கிரட்டி தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரி. இப்படி அமரும் காலை முதலே அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் குழந்தைகளின் அழுகுரல் சத்தம் கேட்கிறது. நேற்று கூட அக்கம் பக்கத்து குழந்தைகள் குதூகலமாக விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தேன். ஆனால் இன்று சின்னஞ்சிறு குழந்தைகளின் அழுகுரல் கேட்கிறதே, என்ன விஷயம்?
1: அது வேறொன்றுமில்லை மன்னா, ஜூன் மாதம் பிறந்து விட்டால், பள்ளிகளும் திறந்து விட்டால் சின்னஞ்சிறு குழந்தைகளின் அழுகுரல்கள் கேட்பது வழக்கமான விஷயம் தானே.
2: என்ன, அதற்குள் பள்ளிகள் திறந்து விட்டனவா? விடுமுறை காலம் பறந்து உருண்டோடி விட்டது போல.
1: ஆம் மன்னா, சின்னஞ்சிறு குழந்தைகள் தங்கள் கல்வியை கற்பதற்காக தங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கும் நாள்.
2: நேற்று கூட எனக்கு போன் செய்த எனது தங்கை தனது குழந்தையை ஆரம்ப பள்ளியில் சேர்த்து விட்டதாகவும், நேற்று முதலே அவள் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடித்து அழ ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினாள்.
1: மன்னா, இதுவரை அன்னையின் அரவணைப்பிலேயே வளர்ந்த குழந்தைகள் அன்னையை பிரிந்து பள்ளிக்கு செல்கிறார்கள். ஆனால் எல்லா குழந்தைகளும் அழுவதில்லை. வீட்டில் ஏற்கனவே குழந்தைகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தால் அதை பார்த்து தானும் அது போல பள்ளி சீருடை அணிந்து புத்தக பையை சுமந்து புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் வளாமல் சிரித்துக் கொண்டே பள்ளி செல்லும் குழந்தைகளும் உண்டு. வீட்டுக்குள் அன்னையின் அரவணைப்பிலே இருந்துவிட்ட குழந்தை வீட்டின் முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் பள்ளி செல்லும் முதல் நாள் அது ஏதோ வேற்று கிரகத்திற்கு தன்னை கொண்டு தனியாக விட்டுவிட போகிறார்கள் என்ற எண்ணத்தில் அழ ஆரம்பித்து விடும்.
2: மந்திரியாரி, காலங்காலமாக இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தாத்தா பாட்டிகள், அம்மா அப்பாக்கள் மிட்டாய் வாங்கி கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்துவதும், சிலர் குழந்தைகளை கோபப்பட்டு அடித்து கூட பள்ளிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் சின்னஞ்சிறு பிஞ்சுகள் அழும்போது இந்த 73 இளையேசி மன்னருக்கு மனசு வலிக்கத்தான் செய்கிறது. அவர்கள் அழாமல் பள்ளிக்கு செல்வதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா?
1: மன்னா, சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகள் அன்னையை விட்டு முதல் நாள் பள்ளி செல்லும் போது அழாமல் இருப்பதற்கு குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், வீட்டில் முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை தன் வீட்டிலிருந்து ஒரு குழந்தை பள்ளி செல்வதை கண்டிருக்க இயலுமா?
2: இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை.
1: அதனால் குழந்தையை முதன்முறையாக சேர்க்க போகும் பள்ளிக்கு குறைந்தது ஒரு 10 முன்பாவது தினமும் காலையில் பள்ளி செல்லும் வழியாக அழைத்து சென்று அந்த குழந்தைக்கு அந்த வழியாக பள்ளிக்குத்தான் போக போகிறோம் என்று அந்த பள்ளி கட்டிடத்தை காண்பித்து, இங்குதான் நீ படிக்க போகிறாய், விளையாட போகிறாய் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தால், பள்ளி திறக்கும் நாள் அன்று அந்த குழந்தை வழக்கமாக செல்லும் இடம்தானே என்று பயமில்லாமல் செல்லுமா?
2: ஓஹோ, அப்படி என்றால் இந்த பயம் காரணமாகத்தான் சில குழந்தைகள்

0: பள்ளிக்கு செல்வதற்காக அடம்பிடித்து அழுகிறார்களா?
1: அடம்பிடித்து அழுவதா? மன்னா, கீழே விழுந்து உருண்டு உருண்டு பெற்றோர்களை ஒரு வழி செய்து விடுவார்கள்.
0: ஆனால் மந்திரியாரி, இப்போது சில பள்ளிகளிலும் முதன்முறையாக பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு பூங்கொத்துகள் கொடுப்பது, வரவேற்பு மிட்டாய்கள் கொடுத்து வரவேற்பது என்று குழந்தைகளை வரவேற்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உடனே தங்கைக்கு போன் செய்து குழந்தையை எப்படி தயார் செய்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி கூறிவிட வேண்டும். முக்கியமாக குழந்தை அழுதாலும் கூட குழந்தையை அடிக்க கூடாது என்பதை அழுத்தமாக கூறிவிட வேண்டும். ஆமா மந்திரியாரே, எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. குருகுலத்தில் முதல் நாள் வகுப்புக்கு நான் செல்லும் பொழுது ஆளாமல் சிரித்துக் கொண்டே சென்று வகுப்பறையில் அமர்ந்து படித்தது இப்போதும் கூட எனக்கு நினைவிருக்கிறது. நாம் எல்லாம் வேறு மாதிரி.
1: மன்னரெல்லாம் வேறு மாதிரிதான். குருகுலத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே வகுப்பறையின் ஜன்னல் கண்ணு வழியாக புத்தக பையோடு எஸ்கேப் ஆகி ராஜமாதாவிடம் சென்று, நான் குருகுலம் செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்து அழுதவர் தானே தாங்கள்.
0: மந்திரியாரே, இதெல்லாம் உமக்கு எப்படி இவ்வளவு தெளிவாக நினைவிருக்கிறது?
1: மன்னா, நானும் தங்களுடன் தான் குருகுலத்தில் ஒரே வகுப்பில் படித்தேன் என்பதை தாங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள்.
0: ராஜ ரகசியங்களை எல்லாம் இதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர். அடக்கி வாசியும், அடக்கி வாசியும். இது மட்டும் எதிரி மன்னன் வீரபாகுவுக்கு தெரிய வந்தால் சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டே என் இமேஜை டேமேஜ் செய்து விடுவான். சற்று அடக்கி வாசியும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வழக்கென்று வந்தால் சிறப்பு நிகழ்ச்சி. வழக்கென்று வந்தால் பகுதியில் ஒவ்வொரு நாளும் அடிப்படை சட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அது அழகாக நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்னைக்கு எதை குறித்து சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து தான் பேச இருக்கிறாங்க. கேட்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: இந்த பணியிடத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு என்பதற்காகவே இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் பணியிடத்தில் பெண்களின் பாலியல் துன்புறுத்தல் தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. 2013 இந்த சட்டம் இயற்றி வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு பணியிடத்துல ஒரு பெண் வேலை செய்கிறார் என்றால் அவர்களுக்கு பாலியல் தொழில் எந்த முறையிலெல்லாம் கொடுக்கறாங்க, எதெல்லாம் பாலியல் தொல்லை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணை உடல் அளவில் தொடுவது அல்லது தொட முயற்சிப்பது.

பாலியல் ரீதியான சலுகைகளை கோருவது அல்லது வற்புறுத்துவது, பாலியல் ரீதியான கருத்துக்களை கூறுவது அல்லது இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, ஒரு பெண்ணின் சம்மதமின்றி ஆபாச படங்கள் காணொலிகளை காண்பித்தது, பாலியல் தன்மையுடைய மற்ற எந்த ஒரு தேவையற்ற உடல் மொழி மற்றும் சைகைகள் குறுஞ்செய்திகள் இந்த மாதிரியான ஆபாசம் கலந்த விஷயங்களை அந்த பெண்ணுக்கு சம்மதமின்றி அனுப்புதல், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே பாலியல் தொல்லைக்கு கீழே வருகிறது. இந்த சட்டம் வந்து ஒரு பரந்த வரம்பை கொண்டது. இது நிரந்தர பணியாளர்களாக ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் மட்டுமின்றி தற்கால ஊழியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், தினக்கூலி வாங்குபவர்கள், பயிற்சி பெறும் பெண்கள், வேலை நிமித்தமாக அந்த அலுவலகத்திற்கு வரும் பெண் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். அதே போல முறைசாரா தொழில் சொல்லக்கூடிய வீடுகளில் பணிபுரியும் பெண்கள், கட்டிட தொழிலாளர்கள் போன்ற முறைசாரா துறையில வேலை செய்யும் பெண்ணுக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது. பொதுவாக வயதுக்கு வந்த பெண்கள் அனைவருக்கும் இந்த சட்டம் வந்து முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. இப்ப ஒரு நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்துல 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்தால் அந்த நிறுவனம் கட்டாயமாக ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டிய புகார் புலன் சொல்லதாக அமைக்கணும். இந்த குழுவின் தலைவராக அந்த நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கும் ஒரு பெண் மட்டும் இருக்க வேண்டும். குழுவில் பாதி அளவு உறுப்பினர்கள் பெண்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதை விசாரிக்கிறதுக்கான வெளிப்படை விசாரணைக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு வெளிநபர் இதில் உறுப்பினராக இருக்கலாம். அதுபோன்று உள்ளூர் புகார் குழு சொல்லி லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒன்று இருக்கு. இந்த 10 குறைவான ஊழியர்கள் உள்ள நிறுவனங்கள் அல்லது புகார்களை கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி இந்த நபர் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எனக்கு எதிராக செய்கிறார்கள் சொல்லி எழுத்து மூலமாக கொடுக்கலாம். அப்படி ஒரு புகார் கொடுத்தா அந்த பெண்ணின் பெயர், முகவரி, திட்டப்பட்டிருந்த விவரங்கள், விசாரணை விவரங்கள் எதையும் பொது வெளியிலோ அல்லது ஊடகங்களிலோ வெளியிடக்கூடாது. மீறினால் நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்படும். புகார் கொடுத்த காரணத்துக்காக அந்த பெண்ணை வேலையை விட்டு நோக்குவதோ, ஊதியத்தை குறைப்பதோ, அல்லது மன ரீதியாக துன்புறுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும். முதல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அவங்க முதல்ல பிரச்சனைனா தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். முதலில் தவறு செய்பவரிடம் அவர்களுக்கு பிடிக்க தெளிவாகவும் தைரியமாகவும் உணர்த்த வேண்டும். அதையும் மீறி அவர்கள் செய்யும் பொழுது ஆதாரங்களை சேர்த்திக்க வேண்டும். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தேவையற்ற குறிச்செய்திகள், அழைப்பு பதிவுகள், அது சம்பவத்தின் போது அங்கிருந்தாட்சிகள் போன்றவற்றை சேகரித்து இருக்க வேண்டும். அதன்பிற்கு 3 மாதங்களுக்குள் புகார் கொடுக்க வேண்டும். ஆனால் சட்டத்தில் நிலப்படுகிறார்கள் என்றால் அதுக்கு காலவரையறை கிடையாது. எப்பொழுது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஒரு ஆள் ஆளாகிறாரோ அவங்க வந்து எப்ப வேண்டுமானாலும் புகார் செய்யலாம். அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையவழி இருக்கு, மத்திய அரசுடைய இணையதளம். இந்த இணையதளத்து பக்கத்துல போய் பெண்கள் தங்களது புகார்களை நேரடியாக பதிவு செய்யலாம். இது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி அந்த விசாரணையின் போது இந்த பெண்ணை அந்த யாருக்கு யாரால் அந்த துன்பம் அளிக்கப்பட்டதோ அந்த துன்பம் இழைத்தவரை அந்த வேலையை விட்டு நிறுத்தலாம், வேறு இடத்துக்கு மாற்றலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 3 மாதங்கள் வரை சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படலாம். அதாவது அவருடைய பிரச்சனைகளை பொறுத்து அவர் செய்பவர்கள் யாராக இருக்காலும் அந்த நிறுவனத்தின் மேலாளர், உரிமையாளர் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமே. பயமின்றி புகார் அளிப்பது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமை மற்றும் கடமை. பணியிடத்தில் பாலியல் தொல்லை கொடுப்பவர்களுக்கான தண்டனைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இவ்வளவு கொடுக்கப்படுகிறது. அதனால இதுல இந்த பாலியல் ரீதியாக யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் உடனடியாக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உள்குழுவிலேயோ, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த வெளிக்குழுவிலேயோ அல்லது காவல் நிலையத்திலேயோ உடனடியாக புகார் செய்ய வேண்டும். இதுல முக்கியமாக என்னவென்றால் பழிவாங்கும் எண்ணத்தில் பொய் குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடாது. சில பெண்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொய்யாக தவறாக பயன்படுத்த கூடாது. அப்படி தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் மீது கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பொய் சாட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான்
ஒரு சம்பவத்தை நிரூபிக்க முடியாம போறது வித்தியாசம் இருக்கு. பொய்யான ஒரு சாட்சியத்தை பொய்யாக கொடுக்க கூடாது, அது மட்டும்தான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரையறை. ஒரு புகாரை நிரூபிக்க முடியாமல் போவதற்கும் அது பொய் புகார் என்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. போதிய சாட்சியங்கள் அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் போனால் அதன்

0: நோக்காக பெண்ணை பழிவாங்க கூடாது. இந்த பெண் வேண்டும் என்றே உள்நோக்கத்துடன் பழிவாங்க எண்ணத்தோடு பொய் புகார் கொடுத்துள்ளார் என்பது உறுதியான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்படும். மற்றபடி வயதுக்கு வந்த அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மிக உன்னத உயரிய சட்டம் இந்த சட்டம்.
1: ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க சார். நேர்ல கொடுக்க முடியலன்னா கூட மத்திய அரசுல இருக்கக்கூடிய வெப்சைட்லயும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிருக்கீங்க. ரொம்ப அழகா தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி.
0: நன்றி.
1: நேர்களே, இன்று வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில பணியிடத்துல பெண்களுக்கு ஆன பாதுகாப்பு சட்டங்கள் என்ன என்ன அப்படிங்கறத தெளிவா கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில ஒரு சின்ன விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு அழகான பாடல் கேட்கலாம். மகளிர் மற்றும் திரைப்படத்தில் இருந்து
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க திரையர்வி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையர்வி நிகழ்ச்சியில் அவங்களோட பேச காத்துட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா, மற்றும்
2: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. சிந்து சாரா, இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு எப்படி திரையருவியில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறோம்?
1: பாடல்கள் தான் நம்ம கொடுக்க போறோம். என்ன திரைப்படம், என்ன பாடல்னு கண்டுபிடிக்க போறாங்க. எந்த மாதிரி பாடல்கள் அப்படின்னா, நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய பாடகர்கள் பாடியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பாடல் வந்து இது நல்லா இருக்கே, இது நானே பாடிடுறேனே அப்படின்னு நிறைய இசையமைப்பாளர்கள் பாடியிருப்பாங்க. இப்போ ஜி வி பிரகாஷா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், இளையராஜா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க ஸ்டைலில் ஒரு பாடல் கண்டிப்பாக பாடியிருப்பாங்க.
2: அவங்களே இசையமைத்து அவங்களே பாடின பாடல், அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இனிக்கு நேர்கள் நீங்கள் என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. நாங்கள் இடைப்பட்ட லைனோ அல்லது மியூசிக்கோ கொடுப்போம். நீங்கள் கண்டுபிடிக்க ரெடி அப்படின்னா கால் பண்ணலாங்க. 0462251133 இந்த எனக்கும், 2561132 இந்த எனக்கும் அழைக்கலாம். வணக்கம்
1: முதல் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சரி, ரெடியா இருக்கீங்களா? பாடல் கொடுத்துடலாமா? இசையமைப்பாளரே பாடின பாடல்கள், சரியா?
3: இசையமைப்பாளரே பாடிய பாடல் இல்லையா?
1: ஆமா
3: ஆமா, கொடுங்க மேம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேம், எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல்லுங்க என்ன பாடல்?
1: சிவா மனசுல சக்தி இந்த திரைப்படம். யுவன் சங்கர் ராஜா பாடின ஒரு கை ஒரு கண்ணாடி அந்த பாட்டு தான் மேம்.
0: ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
1: பாட்டா கொடுத்தீங்க,
0: நன்றி
2: நன்றி சந்திரசேகர் சார். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க. வணக்கம்.
0: ரெண்டு மேடமும் சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். சிந்து மேடம் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சோ. ஓகே ஓகே,
3: கோமதி மேடம் சிந்தி.
2: ஆமா, சரி, இப்போ உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா?
3: ஈஸியானதை கொடுங்க.
0: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ரொம்ப ஈஸியான பாடல் தான்.

0: பங்கு பேரலாம்.
1: திரைப்படம்
2: அந்த படம்
3: என்ன படம் பாட்ட சொல்லிட்டீங்க?
1: காதல் தேசம். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி மகாலட்சுமி.
3: நன்றி. அடுத்த நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு பாடல் உங்களுக்காக.
1: எஸ், சிவா மனசுல சக்தி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். கிளின்டன் ருதியா பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக காலை 8:33 ஆயிட்டு இருக்கு.
4: Yeah, right.

0: 8:39 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க திரையருவி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு இசையமைப்பாளர்களே பாடின பாடல் தான் நேயர்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சென்னையிலேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
1: சென்னையிலேருந்து மாலினி தேவி.
2: ஆமாம்,
1: நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்களா?
2: ஆ, கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: சரி, ஓகே. பாடல் வருது, கேட்குறீங்களா?
2: ஆ, போடுங்க.

0: ஈஸியான பாடல்களை தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. சட்டு சட்டுன்னு அடுத்து நேயருவாங்க. வணக்கம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லாமே இசையமைப்பாளர்களே பாடின பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம்.
0: ஆமாம்,
1: நிறைய பாட ஒவ்வொரு ஆல்பத்தில் ஒரு பாடல் கண்டிப்பாக இசையமைப்பாளர்கள் பாடிடுறாங்க இல்லையா, அது ஒன்றும் ஆனால் அதில் நிறைய பாடல் பார்த்திங்கன்னா சோக பாடலாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: நீங்கள் யுவன் சங்கர் ராஜா எடுத்துக்கிட்டாலும் சரி, இளையராஜா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏஆர் ரகுமான் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே அவங்க பாடின பாடல் வந்து ஒரு சோக பாடலாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், பெங்களூர்ல இருந்து பார்த்திபா பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூரா?
2: இல்ல இல்ல, வெள்ளாங்குடி.
0: வெள்ளாங்குடியில இருந்து கார்த்திகா பேசுறீங்களா? சரி, உங்களுக்காக பாடல் ப்ளே பண்றோம், கண்டுபிடிங்க.
3: மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: தலைவா படம்.
1: ஆமா, பாடல்
2: இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க
1: இங்க அதுக்குள்ள கட்டு.

0: கேட்டீங்களா? காட்டு
1: காட்டுமல்லி.
0: பாட்டு இளையராஜா சார் பாடினது.
1: ஆமா,
0: விடுதலை, விடுதலை படம்,
1: விடுதலை திரைப்படம். பரவாயில்ல, சூப்பரா எல்லாம் அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. ரொம்ப ஈஸியான பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோமோ கோமதி.
2: கண்டிப்பா நேயர்களுக்காக.

0: படிச்சிட்டிங்களா?
1: வரமாட்டேங்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. யார் இந்த சாலையோரம் பாடல்
2: தான்,
1: சாலையோரம் பாத்தீங்களா? எடுத்து பிடிச்சிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ,
0: நன்றி, நன்றி.
1: நேர்களை, நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்டலாம். தலைவா திரைப்படத்துலேருந்தே ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார், விஜய் பிரகாஷ், மேகனா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க ஜிவி பிரகாஷ்குமார் இசையில். நேரம் சரியாக காலை 8:42.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போ ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, அதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயிலை கேட்டுக்கலாம். 0444249648 மறுபடி கூட சொல்கிறேன், 0444249648 இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை கேட்டுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் இருக்குது, agnchn1@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியில் கூட நீங்கள் வந்து விண்ணப்பங்களை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரையருவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து பாடல் ஆசிரியர்கள் அவங்களே பாடின பாடல்கள், இசையமைச்சு பாடின பாடல்கள் அதுதான் கேட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி செய்த கேட்டு சீத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா, மற்றும்
0: நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவற விட்டோமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கோம். நேயர்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன். வயசான காலத்துல அம்மாவை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக பொழைப்பு தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன். அங்கங்க தேடனா வேலை கிடைக்கல. கடைசியா ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். முதல்ல சில நாள் எந்த வேலையும் கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு ஒரு எரும மாட்டு தோலை அவங்ககிட்ட கொடுத்தார். ஏன் எதுக்குன்னு கேட்காம இவன் அதை வாங்கிட்டான். அப்புறம் அவர் ஒரு 4 கோணி பைகளை எடுத்துக்கிட்டார். சாக்கு பை. ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். புறப்படு போகலாம்னார். இவனும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, முதலாளி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி சரின்னு புறப்பட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டாங்க. பயணம் ஆரம்பமாச்சு. போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய செங்குத்தான மலை வந்தது. ஒட்டகத்தை நிறுத்தினார். பையன் இறங்கினான். அவர் சொன்னார், இதை பாருப்பா, அந்த மாட்டு தோலை கீழே விரித்து போடு, அதில் படுத்துக்கொண்டார். அவனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் அப்படின்னு படுத்துக்கிட்டான். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த எருமை தோலை 4 பக்கமும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கயத்தில் கட்டி விட்டார். உள்ளே அந்த பையன் மாட்டிக்கிட்டான். இவர் அவனை அப்படியே கட்டி போட்டுட்டு விலகி வந்தார். ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டார். இவர் அங்கே கட்டி போட்டது ஒரு எரும மாடு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் 2 பெரிய கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்து தான் அந்த எருமத்தோல் மூட்டையை அப்படியே தூக்கிட்டு உயர பறந்து போச்சு. அந்த செங்குத்தான மலை உச்சிக்கு போய் அதை வச்சு தான் அலகால கொத்தி கட்டை அழுத்துது. உள்ளேருந்து ஒரு பையன் வெளியில் வர்றதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்துட்டு ஓடி போச்சு. அந்த பையன் அங்கே பார்க்குறான், அவன் காலடியிலே ஏராளமான நவரத்தனங்கள் கொட்டி கிடக்குது. கீழே நின்றுட்டு இருந்த முதலாளி கத்துனார், ஏன் சும்மா நிற்கிற, உன் காலடியில் கிடக்கிற அந்த நவரத்தன கற்களையெல்லாம் பொறுக்கி கீழே போடுனார். அவன் போட ஆரம்பித்தான். முதலாளி, நான் எப்படி கீழே இறங்கி வர்றதுன்னா, நீ முதல்ல போடு, அப்புறம் அதுக்கு வழி சொல்கிறேன்னார். 4 சாக்கு நிரம்பிச்சு சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றிக்கிட்டு அவர் புறப்பட்டார். அதை பார்த்ததும் முதலாளின்னு கத்தனான் பையன் இங்கே மலை உச்சியில் நின்றுக்கிட்டு. அப்போ அவர் சொன்னார், முட்டாளே, என்னுடைய வேலையாளர்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறேங்கிறது புரியலையா? அங்கே மலை உச்சியில் பின்னாலே திரும்பி பார், எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது புரியும் அப்படின்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். பையன் திரும்பி பார்க்குறான், அங்கே ஏராளமான எலும்பு கூடுகள் கிடக்குது. ஆகா, ஏமாந்து போயிட்டோங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேலே பறந்து வந்தது. இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவாக தாவி அதோட காலை பிடிச்சிக்கிட்டான். கழுகு பயந்து போய் மேலே பறந்தது. கடைசியில் களைச்சி போய் ஒரு இடத்துல கீழே இறங்கிட்டது. பையன் தொப்புன்னு தரையில் குதித்து தப்பிச்சு வந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளிகிட்டே போய் வேலை கேட்டான். அவருக்கு ஆச்சரியம், அவன் எப்படி தப்பிச்சான்னு. இருந்தாலும் இவன் வேறு யாரோ, அவன் சாயலில் இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி வேலையில் சேர்த்துக்கிட்டார். 2 நாள் கழித்து வழக்கம் போல் 4 சாக்கு எருமத்தோல் சகிதம் இவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த மலை பக்கம் போனார். எருமத்தோலை தரையில் விரித்து படுக்க சொன்னார். உடனே அவன் புத்திசாலித்தனமா, முதலாளி, எனக்கு இதில் எப்படி படுக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினா தேவையில்லைன்னா. அவரும் யதார்த்தமாக, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் படுத்தார். அவ்வளோதான், உடனே அவன் திடீர்னு அப்படியே சுருட்டி காயத்தால் கட்டிவிட்டான். கொஞ்சம் நேரத்தில் வழக்கம் போல் 2 கழுகு வந்தது. தூக்கிட்டு போய் அந்த நவரத்தன மலை உச்சியில் போட்டுட்டுது. மூட்டையை பிரித்தது. முதலாளி வெளியில் வந்தார். கீழே இருந்து பையன் கத்தனான், நேரத்தை வீணாக்காதீங்க, ரத்தன கல்லையெல்லாம் பொறுக்கி கீழே போடுங்கண்ணா. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் பழைய ஆள் தான். அது சரி, மலை உச்சியிலேருந்து எப்படி கீழே இறங்கி வந்த அதை சொல்லு முதல்ல என்னார் முதலாளி. முதல்ல ரத்தனக்கல்லை பொறுக்கி கீழே போடுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன்னா. வேறு வழி இல்லை, பொறுக்கி போட்டார். 4 சாக்கலையும் கட்டிக்கிட்டு ஒட்டகத்தில் ஏறி புறப்பட்டான். முதலாளி கத்தினார், தப்பிக்கிற வழி என்ன அதை சொல்லாமல் போறியன்னார். தப்பிக்கிற வழி என்னங்கிறத உங்களுக்கு பின்னாடி இருக்கு.

0: எலும்பு கூடுகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவன். இது வந்து ஒரு துருக்மேனிய நாட்டு கதை, நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதிகமாக ஆசைப்பட்ட ஆபத்து வந்து சேருங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இது மாதிரி கதைகள் எல்லா நாடுகள்லேயும் உண்டு. ஒரு குரங்கு மரத்து மேலே இருந்தது. அந்த மரத்துக்கடியில் ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. அது அந்த குரங்கை அண்ணாந்து பார்த்தது, ஏன் அங்கேயே உட்காந்துருக்குற, இறங்கி வாயன் விளையாடலாம்னது. நான் இறங்கி வந்தால் என்னை தின்னுடுவேன், அதனால் ஒன்று செய், உன் வாயை மூடி நல்லா கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வர்றேன்னுது குரங்கு. சிங்கம் அதே மாதிரி ஒரு துணியால் வாயை இறுக்கி கட்டிக்கிட்டு பின்னால் முடிச்சு போட்டுக்கிட்டது. அப்புறம் காலையும் ஒரு கயத்தால் இறுக்கி கட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது. சிங்கம் முன்னாடி நின்றுது, அது உடம்பு நடுங்குச்சு. ஏன் நடுங்குறேன்னுது சிங்கம், நான் நடுங்கலை, உணர்ச்சி வசப்படுறேன், ஏன்னா இன்றைக்கி தான் முதல் தடவையாக ஒரு சிங்கத்தோட கறியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் அந்த குரங்கு. அதனால் வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ்வதற்கு சாமர்த்தியம் தேவை அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கிறோம். நம் மகிழ்ச்சியை வெளியில் தேடிட்டுருக்குறோமா, அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவற விட்டோமா? மகிழ்ச்சினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் என்ன கேட்டாங்க, எவ்வளோ நாள் வாழணும் அப்படின்னாலும் மகிழ்ச்சியாக வாழணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்வாங்க. ஸோ அந்த சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வெளியில் தேடிட்டு இருக்கிறோமா, நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டோமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், இங்கேருந்து வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நலம் நலமறியாவல், இன்றே பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
1: நலமாக இருக்கிறோம் மந்திரமூர்த்தி சார், சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகிழ்ச்சியை பற்றி?
2: மகிழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான சங்கமே, அப்படிதானே பாட வேண்டியிருக்குது.
1: ஆமா,
2: ஏன்னா மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கு தானே.
1: என்ன
2: ஒரு பழைய காலத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கரைஞ்சாங்களாம்.
1: ஆமா,
2: மகிழ்ச்சி நமக்குள்ளதான் விரசி ஒன்றி உராய்ந்து கிடைக்கிறது. ஆனா அந்த மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கிறதுக்குன்னா நாம வந்து பழகிறவங்கிட்ட, உறவுகள்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு சொல்லிட்டு சென்சார் வச்சு எடிட்டிங் பண்ணி உறவாடும் போது பேசும்போது மகிழ்ச்சி நமக்குள்ளேயே எப்பவுமே சுத்தி கொண்டே இருக்கும். நாம மகிழ்ச்சியை நாம எப்போ அனுபவிக்கமோ அப்ப கூப்பிட்டா அதை வந்து அனுபவிச்சு நம்மள சுத்திட்டுதான்
1: நம்ம கிட்டதான் இருக்கு மகிழ்ச்சி இல்லையா?
2: ஆமா ஆமா, அது வெளியே எங்கேயும் இல்லை, நம்ம கிட்டதான் இருக்குது. உச்சல இருந்து உள்ளங்கால வரை

0: நமக்கு மனிதனுக்கு மகிழ்ச்சிங்கிறது ஒன்றி உராசி கொண்டுதான் இருக்கிறது.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கண்ணம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, நலமாக இருக்கிறோம்.
2: வாழ்த்துக்கிழமா. நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா, அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவறி விட்டோமா? நம்ம கிட்ட உணர், நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்ம தான் தவற விட்டுட்டு தேடிட்டு இருக்கிறோம். ஆமா, அதாவது உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலையும் மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது. அந்த மகிழ்ச்சியை எப்படி அவங்க பரிமாறணுங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. நாம கிடைக்கிறத, நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறதா மகிழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கிறாங்கம்மா. அது அப்படி இல்லம்மா, நம்மகிட்ட இருக்கிறதே மகிழ்ச்சியாச்சு நம்ம ஏற்றுக்கொண்டாச்சுன்னு நம்ம பிறரை தேடி போக வேண்டாமா. நம்மகிட்ட இருக்கிறதே பெரிய மகிழ்ச்சி, நம்மகிட்ட இருக்கிறதே பெரிய ஒரு ஆனந்தம். மற்றவங்களை விட நம்ம ஆனந்தமா இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு எண்ணமே போதும். ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாகவே வாழ்க்கையை உருவாக்கிட்டு போகலாம்.
1: நன்றி நன்றி.
2: நம்ம வாய்ப்பளித்த நெஞ்சறிந்தோருக்கு நெஞ்சமா நன்றி.
1: நன்றி நன்றி. எப்போவுமே வந்து வெளியில மகிழ்ச்சி தேடுறதை விட உள்ளுக்குள்ள இருக்க மகிழ்ச்சி அனுபவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது கிடைச்சாதான் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோ. காலை வணக்கம்.
1: இளங்கோ சார், என்ன சொல்றீங்க?
3: ஆமாங்கம்மா, இன்பம் எங்கே இன்பம் எங்கே எங்கிருந்த போதும் தேடி நாடி பல வாக்குமா. ஆனா அந்த வரியில எந்த இன்பம் எந்த இன்பத்தை கைவிடணும்னு அந்த வரி ஆட்சியில வரும். அதனால கட்டுப்படுத்த முடியாம முத்தையான மகிழ்ச்சியை தேடி துன்பத்தை நம்மளே பாய்க்கிறோம். அது பகல மாதிரி வீட்டுக்குள்ளே ஆயிரம் மன விட்டு மன விட்டு நண்பர்களுக்கெல்லாம் ஏன் நம்ம கும்பலே அதே எங்கேயும் நல்ல இல்லாத
1: நன்றி நன்றி. அவங்க இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவங்க பேசின விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. நிகழ்ச்சியில இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். பீமா திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 9:07.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நாம் மகிழ்ச்சியை வெளியே தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள்ள இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவற விட்டோமா அப்படின்னு. எல்லா நேயர்களும் நமக்குள்ளதான் மகிழ்ச்சி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம.
1: வணக்கம்.
2: வளமுடன் அறிகர் சுப்பிரமணியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: பொதுவா வந்து நம்ம மகிழ்ச்சிய வந்து வெளியிலதான் தேடிட்டு இருக்கோம், ஆனா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நம்ம நமக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது வந்து ஒரு உணர்வு, அது பொருந்தாத உணர்வா இருக்கும் பொழுது அது கவலையாகவும் துன்பமாகவும் இருக்கு. அப்போ அந்த உணர்வு வந்து இந்த உடம்பை விட்டு மனசை விட்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்க முடியும்?
1: மகிழ்ச்சி உள்ளதான் இருக்கு.
2: வெளியில பாக்குறோம், இயற்கையை பாக்குறோம், அருவிகளை பாக்குறோம், பல காட்சிகளை பாக்குறோம். அது வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சிய உணர்றதுக்காக நம்ம வெளியில பாக்குறோம். அதுல நம்ம கொஞ்சம் உறுதிப்பட்டோம்னா நாம உள்ளேயே நம்ம பாக்க ஆரம்பிச்சிடலாம்.
1: அழகா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி. வாழ்க வளமுடன்.
1: ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளியில் தேட வேண்டிய விஷயமும் கிடையாது, நம்மக்கிட்ட யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அதை தூண்டி விடுற மாதிரி தான், இப்போ ஏதாவது ஒரு அழகான பூவை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட மகிழ்ச்சி இருக்குது, வெளியில் உள்ளது தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை உணர்ந்தா போதும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம் நலம் நலம்.

0: நலமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க.
1: அதாவது மகிழ்ச்சி, அதாவது நம்ம மனசுல வந்து மகிழ்ச்சி இருக்கு, அது அப்படியே இருந்து நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோங்கிறது வெளியில எப்படி தெரியும்? நான் மகிழ்ச்சியா இருக்கோம்னு உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி தெரியும்?
0: சரி, அப்ப தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்?
1: வெளிப்படுத்தணும்ல, அந்த வெளிப்படுத்தினாதான் அந்த வெளியில வந்து மகிழ்ச்சி தெரியும். அது வந்து வெளியிலதான் இருக்கு. இப்ப சில இப்ப நான் பாடலே கேட்கணும்னா வெளியில வந்து ரேடியோ போட்டாதான் நான் கேட்க முடியும். இசையில இருக்கலாம், காட்சிகள்ல இருக்கலாம்.
0: சரி சரி,
1: இப்ப ஒரு ஆடையே உடுத்தணும்னு வைங்க, நான் ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ்ஸ உடுத்திட்டு இன்னைக்கு வெளியில போயிட்டு இரவு வீட்டுக்கு வரேன், ஒருத்தருமே ஒண்ணும் சொல்லலாம்னா அதுல எப்படி மகிழ்ச்சி இருக்கும்?
0: மகிழ்ச்சி இருக்காது. நாலு பேரா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கணும்.
1: நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னு சொன்னா கூட அது எனக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்லிக்கிறேன்.
0: சரி, ஓகே, நன்றி.
1: அதனால எதுவுமே வெளியில இருந்து அது வரக்கூடியதுலதான் நமக்கு
0: மகிழ்ச்சி. நன்றி,
1: நன்றிமா, நன்றி.
0: மகிழ்ச்சி வந்து மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை வெளியிலேருந்து யாராவது சொல்லும்போது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது. இப்போ புது ட்ரெஸ்ஸே போடுறோன்னா நாலு பேர்

0: சொன்னா கூட அது எனக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்லிட்டேன்.
1: சரி ஓகே நன்றி நன்றி.
0: அதனால எதுவுமே வெளியில இருந்து அது வரக்கூடியதுலதான்
1: மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றிமா நன்றி.
1: மகிழ்ச்சி வந்து மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை வெளியிலேருந்து யாராவது சொல்லும்போது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது. இப்போ புது ட்ரெஸ்ஸே போடுறோன்னா நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். அதனால வெளியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம். சத்தியமங்கலம் பெட்டாம்பாளையத்துலேருந்து கோயிலை பழனிசாமி பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் சார், சொல்லுங்க.
2: அம்மா மகிழ்ச்சியை தேடி நாம
1: விபரீதம் நடக்கும்.
2: நம்ம ஆர்வத்துல ஓடுவா சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு, ஆனா எதுல என்ன வருது என்ன வருது நம்ம கவனிக்க தவறிடுது. நம்மளே இருக்கு சந்தோஷங்கள் அனைத்துமே, நம்ம அதை சரி பண்ணோம்னா எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: ஆனா உணர்ந்துக்கணும் நம்ம கிட்ட மகிழ்ச்சி இருக்குதா அப்படிங்கறது நம்மளுக்கு நம்ம முகத்திலேயே தெரியும். கண்ணாடி பார்க்கும் போதே நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் போது அந்த மகிழ்ச்சி நம்ம இடம் இருக்குங்கறத உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி நன்றி
2: நன்றிங்கம்மா. வாய்
1: ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா அப்படிங்கிறதே நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். இல்லை மகிழ்ச்சியை தேடி வெளியில் அலைய ஆரம்பித்தோன்னா விபரீதம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்குது, காக்க காக்க திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 9:17 ஆயிட்டுருக்கு.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2 4 9 8 6 4 5 8, இணைப்பெண்ணாக 0 4 4. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், agnchn1@gmail.com. நேர்களை, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஏ வணக்கம் அந்த சகோதரிக்கு, அன்பான காலை வணக்கம். பேசுறப்பா
0: சொல்லுங்கம்மா.
1: நல்ல தலைப்பு. நான் மகிழ்ச்சியா தான் இருந்து உங்களோட பேசுறேன்.
0: மகிழ்ச்சியா பேசுங்க.
1: நம்ம எங்கேயுமே போக வேண்டாமா, தேடவே வேண்டாம். அந்த மகிழ்ச்சி பூராம நமக்குள்ளதான் இருக்கு. அதை வந்து நம்ம சில நேரத்துல உணர மறுக்கிறோம்.
0: ஏன்னா
1: அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம நம்ம எந்தெந்த விஷயத்துல நமக்கு மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கறது நமக்கே தெரியும். நம்ம குடும்பத்துல வந்து எல்லாருமே சந்தோஷமா அவங்களோட கனிவா பேசி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்க வந்து ஒரு நம்ம சாப்பாடே வந்து ஒரு மனசார நல்லா சமைச்சு அவங்க சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும் போது அதை காட்டி பறிச்சு வேற எதுவுமே கிடையாது. அது அது அது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வெளியிலே தேட வேண்டாம். அதே மாதிரி வீட்டுல உள்ள பெரியவங்களை அவங்களை வந்து ஒரு பேணி பாதுகாத்து அவங்களுடைய அவங்களுக்கு நல்லதா பண்ணி அவங்க நம்மள வாழ்த்தும் போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சி.
0: சூப்பர். மத்தவங்க மகிழ்ச்சியில நம்ம மகிழ்ச்சி காண்றது இன்னும் சிறப்பு. மகிழ்ச்சி அப்படிங்கறது வெளியிலதான் இருக்கு அப்படின்னு சொல்றத தாண்டி, வெளியில மத்தவங்களை நம்ம மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா. மண்ணையும் பொண்ணா கோல இருந்து காரூர் கிருஷ்ணன் பேசுறேன்.
0: கிருஷ்ணன் சார் வாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நம்ம மகிழ்ச்சி நமக்கு இருக்கு, வெளியிலயும் இருக்குமா?
0: ரெண்டு இடத்துலயும் இருக்கு.
2: ஏன் அப்படின்னு கேட்டாங்க.

0: போது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நம்மகிட்ட இருந்து வருது. ஒரு ஆளு நம்ம செருக்கி வச்சாச்சுன்னா வெளியே இருந்து வருது.
1: சரி சரி.
0: அதே மாதிரி நம்ம மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி உம்முனோம்னா நம்மள உம்முனா மூஞ்சி அப்படிப்பாங்க.
1: ஆமா
0: ஐயா, பரமசிவன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ் போட்டு ஒரு சீலை எங்க வீட்டுல, எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு அம்மா வந்து பட்டு புடவை கட்டினா கூட எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனா பீரோல துறக்கும்போது எனக்கு சந்தோஷம் வந்துடும்.
1: எப்படி?
0: ஆமா, ஒரு நாள் இது வரைக்கும் 26 வருஷம் ஆச்சு, அவங்க காலில் விழுந்ததே கிடையாது. அந்த பட்டு புடவை தடதடான்னு பீரோல் துறக்கும் காலில் விழுந்து போடுங்க.
1: அது இப்படி ஒரு மகிழ்ச்சியை நாங்க கேள்விப்பட்டதே இல்லை சார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி
0: நன்றி.
1: வெளியிலயும் மகிழ்ச்சி இருக்கு. இப்ப என்கிட்டதான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நான் சும்மா இருந்துட்டேன்னா அப்படி கிடையாதுல்ல. அதனால வெளிப்புறத்திலயும் மகிழ்ச்சி இருக்கு. அதை நம்ம காட்டிக்கிறதுலயும் சரி, மத்தவங்களை மகிழ்விக்கிறதுலயும் சரி அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியிலிருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: மகிழ்ச்சியை வந்து நம்ம வெளியிலதான் தேடிட்டு அணிஞ்சுட்டு
1: இருக்கிறான்.
2: நம்மளே நம்மளே மகிழ்ச்சி அடையமா? மகிழ்ச்சியும் நம்ம மனசளவுதான் இருக்குது. இருப்பதை வச்சு திருப்தி அணிஞ்சா அதே தண்ணி மகிழ்ச்சி கிடைக்குமா? அது நிறைய மகிழ்ச்சியை பார்த்து நம்ம விட்டுட்டு வெளியில போய் மகிழ்ச்சி தேடிட்டு அணிஞ்சிட்டு இருக்கிறோம். நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும், வெளியில் தேடிட்டு
1: இருக்கிறான்.
2: நம்மகிட்ட இருக்க மட்டும் நல்லா கலகலப்பா பேசுறது, மனசுட்டு பேசுறது, சொந்தபந்தத்துல பேசுறது, வர கடை வச்சிருந்தா வாடிக்கையாளர் சரி திருச்சி அம்பத்துல பேசுறது, இதே ஒரு தனி மகிழ்ச்சி தான்.
1: மகிழ்ச்சி தான்,
2: வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாதுமா?
1: சரி சரி சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி. எப்பவுமே இல்லாததை தேடாம இருக்கிறத வச்சு அதுல என்ன நல்லதெல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறவங்களை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரகுமான் இசையில உயிரே திரைப்படத்துல. அந்த நேரம் சரியாக காலை 9:27.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவற விட்டோமா அப்படின்னு. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: வெளியே இருக்கிற பொருள்கள்ல வந்து மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இப்ப அது ஒரு கட்டத்து வரைக்கும் தான் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும்.
1: சரி,
2: ஆனா இப்ப ஒரு நிறைய பணம் கிடைச்சா மகிழ்ச்சி தான், ஆனா அது நீடிக்குமா? இப்ப கொஞ்சம் கிடைச்சாலும் மகிழ்ச்சி தான், இப்ப அது அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உள்ள அத மகிழ்ச்சி அடைகிறது நம்மதான் முடிவு பண்றோம்.

0: ஓகே ஓகே.
1: அது அப்படி இருக்கும்போது வெளியே தேடி ஓடுறது அப்படிங்கறது தற்காலிகமானதுதான். இப்ப சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையில அங்க அங்க கொட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அதை தேடி எடுக்கிறது என்ன நம்ம வேலை. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டாலே உணர்ந்துகிட்டாலே மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ள தானா வந்துடும். இப்ப மகிழ்ச்சி அடுத்தவங்க கொடுக்கற மகிழ்ச்சி தற்காலிகமானதுதான்.
0: சரி சரி,
1: அதனால நமக்குள்ளதான்
0: அழகா சொல்லுங்க. நன்றி. ஸோ எவ்வளோ பணம் கிடைக்குதுங்கிறத விட அந்த பணத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறது நம்ம கிட்ட தானே இருக்குது. அதனால் நம்ம கையில் தான் இருக்குது சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஊரங்கிலிருந்து முத்தாக இருக்கிறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சில பொது நிலைகளுக்கு போறேன், அங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியை பங்கு, அந்த மகிழ்ச்சியை பங்குகளை உண்மையிலேயே ஒரு பேரம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை புரியுதா? நான் நான் நான் வணக்கம். சாபாஸ்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா. சங்கரங்கோயிலிருந்து கோட்டி வந்திருக்கேன்.
0: கோட்டியப்பன் சார், சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்லிடலாம்.
3: அதனால ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நம்ம வந்து மனப்பூர்வமா இந்த காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு மகிழ்ச்சி மேல மேலும் கிடைக்குமா? நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். மகிழ்ச்சி நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அதை நேர்மையா திருப்தியா பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி உள்ள இருந்துதான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து என்னதான் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியா இருக்கும் வெளியில காட்டுறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும், ஊண்டுதலுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கல்யாணி மேனன் பெனி ஜெயால் பாடின பாடல், தாமரை அவர்களின் வரிகள்ல, ஏ ஆர் ரகுமான் இசையில, விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில். இந்த நேரம் சரியாக காலை 9:38 ஆயிட்டு இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம், நம்ம மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவற விட்டோமா அப்படின்னு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அதாவது நெல்கட்டஞ்சவள் ராமபாண்டியன் பேசுறேன்.
0: ராமபாண்டியன்,
1: ஆமா
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மகிழ்ச்சி என்பது, அதாவது இரண்டு ஒன்றுபடும் போது மகிழ்ச்சி உண்டாகுது.
0: ஓ, ரெண்டு பக்கமும் இருக்கு.
1: அதாவது இப்ப நீங்க நீங்க அங்கிருந்து பேசுறீங்க, நான் இங்கிருந்து கேட்டு கேக்குறேன். அப்ப இந்த நீங்க இப்ப சொல்லக்கூடிய கருத்தை நான் வந்து ஆய்ந்து அது வந்து ஒரு நல்ல கருத்து அப்படின்னு நான் உணரும் போது மகிழ்ச்சி
0: அடையும்.
1: சில தீய கருத்துக்கள் நம்ம காதல கேட்கும் போது நம்ம வந்து துன்பப்படுறோம். அப்ப மகிழ்ச்சி என்பது இரண்டிலிருந்து உண்டாவதுதான் மகிழ்ச்சி. இப்ப வந்து நம்ம தூங்கும் போது எப்படி இருந்தோம்,
0: எப்படி இருந்தோம்
1: தூங்கும் போது? மகிழ்ச்சியா சுகமா இருந்தோம் இல்லையா?
0: ஆமா.
1: அப்ப அது அந்த அந்த சுகமா இருந்ததுக்கு என்ன காரணம்?
0: நம்முள்ள இருக்கிற மகிழ்ச்சி.
1: நம்ம உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி அது எப்படி? நீங்க இப்ப விழிப்பு நிலையில நம்ம உள்ள அந்த மகிழ்ச்சி இல்லையா?
0: இப்பவும் இருக்கு.
1: தூங்கும் போது எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சா இப்ப ஏன் துன்பம் விடுமோ அனுப்பி அனுபவிக்கமே?
0: ஆமா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல வரீங்க?
1: அது அது

0: ஒண்ணு இல்ல, அதாவது தூங்கும் போது நம்முடைய மனோசக்தி நமக்குள்ளே ஒடுங்கிருச்சு. அப்ப இரண்டு ஒன்றுபடும் போதுதான் மகிழ்ச்சி உண்டாகுது.
1: ஓ சரி.
0: அதாவது நம்முடைய சக்தி வெளிப்படும் போது மனோசக்தி ஆகுது. அந்த மனோசக்தி தான் காண்பது கேட்பது அறிவது என்கிற நிலைமைகளை உண்டாக்குது. அப்ப ஒவ்வொரு உயிர்களும் நம்மள மாதிரி, அதாவது மனிதன் மாதிரி தான் மற்ற, அதாவது தாவரங்கள்ல இருந்து அத்தனையுமே தூங்குது விழிக்கு எல்லாமே செய்யுது. அதுகளுக்கும் கனவு உண்டு, நனவு உண்டு, தூக்கம் உண்டு. நமக்கும் கனவு, நனவு, தூக்கம் உண்டு, மூணு உண்டு. அப்ப கனவுலையும் நம்ம இருக்கோம், அந்த தூக்கத்திலையும் இருக்கோம், அந்த நினைவுலையும் இருக்கோம். அப்ப நினைவுகள் உண்டாகும் போதுதான் நம்ம வந்து விகாரம் அடையுதோம்.
1: சரி சரி, நன்றி நன்றி. அதாவது மனசில் தான் மகிழ்ச்சி இருக்குது, அது வந்து எல்லா நேரங்கள்லையும் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படும் பொழுது சில சக்திகள் தேவைப்படுது, மனசக்திகள் தேவைப்படுது. அதெல்லாம் நம்ம வெளிப்புற இது பார்க்கும்போது அது மகிழ்ச்சியோ துன்பமா அப்படிங்கிறது மாறுது, ஆனால் அந்த உணர்வு அப்படிங்கிறது ஸ்டேபிளாக நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம், கத்தி திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக காலை 9:47 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: Feel like I'm falling hard.

0: நேர்களை இதுங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நிஃபுல்லா மகிழ்ச்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அதை தேடி வெளியில ஓடிட்டு இருக்கிறோமா இல்ல அது நமக்குள்ளதான் இருக்கா, அதை உணர தவறிட்டோமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கிறோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: தாமரபரணியில இப்ப மாவட்ட நிர்வாகம் ஒரு இது பண்ண பிறகு இப்ப அந்த முக்குடல் பகுதியில காலையில குளிக்க போறேன், கொஞ்சம் முன்னாடி இல்லாத அளவுக்கு அந்த குப்பை இதெல்லாம் வச்சிருக்காங்க போட இருக்கு. அதுல ஒரு அளவுக்கு குப்பைய போடுறாங்க, தண்ணியில அந்த ஓரத்துல குப்பைகள் இல்லாம இருக்கு. எனக்கு காலையில மகிழ்ச்சியா இருந்தது பார்த்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் வாய்ப்பு
0: நன்றி நன்றி. சில விஷயங்கள் வெளியில சரியா நடக்கும் போது உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: நன்றி.
0: ஸோ மற்றவங்களை பகச்சிக்க கூடாது, எல்லாமே நம்ம மனசுல தான் இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைவான நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
3: மேடம். பேர் வைத்திலிங்க, ஊர் பத்தாண்டரப்பட்டி. ம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
3: மகிழ்ச்சிங்க வந்து மனசுல தான் மேடம் இருக்கு,
0: மனசுல தான் இருக்கு.
3: அதாவது எனக்கு இந்த கலிப்பு பார்த்தா எங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க, எனக்கு வந்துச்சு பார்த்துக்கோங்க. ஒரு பெரும் பணக்காரர் பக்கத்து வீடுக்காரர் ஏழை, ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, பணக்காரர் வீட்டுல வந்து நல்லா செலவு செடி பார்க்கும்போது அங்க ஆடம்பரமான சாப்பாடு ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டவங்க வீட்டுல வந்து சாதாரணமான சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க, சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பணம் படுத்துற வந்து ஏழ்மை வீட்டுக்காரரை வந்து கேலி பண்ணுவாராம். அப்போ உடனே இந்த ஏழை வீட்டுக்காரோட மனைவி வந்து நம்மள அந்த மாதிரி சரி பண்றாங்க, நம்ம என்ன செய்யறோம்னு கேட்கும்போது அந்த கணவர் சொன்னாராம், அவர் ஒரு இடத்துல மாதிரி செய்யும்னு சொல்லிட்டு அந்த உடனே அவர் சாப்பிட ஒரு மூலியமா அந்த இலையை ஆடி
0: மாறான்,
3: அந்த நெய்யை கொண்டு ஆடி
0: மாறான்,
3: இம்மா அந்த பொரியல கொண்டு ஆடி
0: மாறான்,
3: இம்மா அந்த அவியல் கொண்டு ஆடி மாறான் அப்படின்னு ஒன்னா
0: கேட்டுட்டே
3: இருப்பாராம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஜனநிலையே கேட்டுட்டே இருப்பாங்களாம். அப்ப வந்து இவங்க வந்து இந்த டீல வறுத்த மிளகாவத்தல் ஒவ்வொரு அதாவது இந்த டீல சாதாரணமாவே பண்ணதே கொண்டு வைப்பாங்களாம். இவங்க சாப்பிட்டுட்டு கழிச்சு இலைய வந்து வீட்டு முத்தத்துல போட்டுருவாங்களாம். அந்த காஞ்ச வத்தல் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதான் அப்படி அவங்க போட்டுருவாங்களாம். அந்த பெண்ணு

0: திருமணக்காரர்கள் நம்ம இவ்வளவு வசதியா இருக்கோம், நம்ம எதிரில் சாப்பிட முடியல, இப்படி நெய் சாப்பிட முடியல, வறுத்து சாப்பிட முடியல வருத்தப்பட்டு இருப்பாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஏழ்மட்டுக்காரர் வந்து ஆரோக்கியமா இருந்தாராம், நோயே கிடையாது, மருத்துவமனைக்கு எங்கேயும் போனதே கிடையாதாம், மகிழ்ச்சியா இருந்தாராம். ஆனா அந்த பணம் படுத்துறது வந்து ஆஸ்பத்திரிக்கு மருத்துவ செலவு அதுன்னு போட்டு அவங்க நிம்மதி இல்லாம இருந்தாங்களாம். செல்வங்கிறது வந்து மனசுக்குள்ளதான், அதாவது செல்வங்க வந்து வேற, மகிழ்ச்சி வந்து உள்ளத்துல இருக்கிறது. அந்த ஏழ்மை உள்ளவங்க வந்து பெரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
1: மகிழ்ச்சி அப்படிங்கறது உங்க மனசுலதான் இருக்கு, மனசுல நிம்மதி திருப்தி இல்ல அப்படின்னா மகிழ்ச்சிய நம்ம வெளியில தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்ல நம்ம நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம், மகிழ்ச்சி அப்படிங்கறது நமக்குள்ள இருக்கா இல்ல வெளியில தேடி உள்ள தவற விட்டுட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு, அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அது எல்லா நேரங்களையும் வெளிப்படுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா மனிதர்கள் அப்படின்னு வந்துட்டோம்போது நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். ஸோ சில நேரங்களில் நம்ம வருத்தப்படுவோம், சில நேரங்களில் மற்றவங்கள பற்றி அந்த மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதெல்லாம் தாண்டி மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலையானது தான், நம்ம மனசில் இருக்கிறது தான். ஆனால் எந்த நேரத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா வெளியில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடந்ததுதான் நம்ம மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம். இல்லை நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா சோகமாக ஃபீல் பண்ணுறோம். இதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம உள்ள தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வெளியில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக கூட சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த, நம்ம பார்க்குற விஷயத்த, இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கிராட்டிடியூடாக ஒரு நன்றி உணர்வாக, இன்றைக்கி எனக்கு இந்த சாப்பாடு கிடச்சிருக்கு, இன்றைக்கி எனக்கு இந்த நாள் கிடச்சிருக்கு, இன்னைக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்காத பல நன்மைகள் நம்ம வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிப்போம். நாளைக்கு நம்ம எதிர்பார்க்காத விட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்க போறோம். என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான், ஜூனிட்டா காந்தி பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து

இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட கேட்க போறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலையும் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 256-1132 இந்த எண்ணுக்கும் நீங்க அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி. முதல் நேயர்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். உலகத்திலேயே பின்னோக்கியும் பறக்கக்கூடிய ஒரே பறவை எது அப்படின்றதான் கேள்வி. நேயர் யாரு இங்கேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: அன்பான சுரிக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்துலேருந்து உங்கள் அன்பு சொல்லுங்கள். ஆண்டனிப்பா.
1: ஆங்க ஆண்டனி சார், சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிங்களா உலகத்திலேயே பின்னோக்கியும் பறக்கக்கூடிய ஒரே பறவை?
2: ஒரே பறவை சொல்கிறேன்னா
1: காற்றுல ஒரே இடத்துல நிலையா நின்று கூட அந்த இறக்கைகளை அடிக்க முடியுமா? அது ஒரு நொடிக்கு சுமார் 80 தடவை வரைக்கும் அந்த இறக்கைய வந்து அசைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பறவைக்கு உண்டு.
2: காடை பறவை,
1: ஹம்மிங் பேர்டு, தேன் சிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஹம்மிங் பேர்டு, அது பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரே பறவை. தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பறவை. ஆமா, சரி. இப்போ நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஒரு பாடல் வந்து என்ன சொல்லிருந்தேன் மறந்து போயிட்டு உங்ககிட்ட பேசிட்டே இருந்துச்சு. பாடல் கேட்டனே தெரியலையே.
1: சரி, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். நிறமாறாத பூக்கள்.
2: ஜென்சியம்மா பாடின
1: பாட்டே தான் கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
2: தேங்க்யூ.

0: காலங்கள் மாறினாலும் காற்றலைகளின் நேசம் மாறவில்லை. மக்களின் மனதை இணைத்திடும் மகத்தான ஒலிப்பாலமாய் ஆகாஷ்வாணி. கிராமத்தின் மண் வாசனையும் தமிழின் இனிமையையும் இசையின் இதழ் சிரிப்பும் சேர்த்து 90 ஆண்டுகளாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் பணியில் 90 ஆண்டுகள் ஆகாஷ்வாணி. 10:10 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு நம்ம கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகத்திலேயே ஒரே ஒரு எரிமலை கூட இல்லாத ஒரே கண்டம் அப்படின்னா அது எந்த கண்டம்? அதுதான் கேள்வி. நேர் யார், எங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க நான் கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையார்லேருந்து ராஜ் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம் ராஜ் சார். சொல்லுங்க பாட்டு, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தண்ணீர் தண்ணீர் படத்துல இருந்து மேடம்.
0: தட்டுகளோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்க கடந்த 1000 கணக்கான வருஷமா எந்த ஒரு எரிமலை

0: செயல்பாடும் நிகழவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டத்தில்.
1: ஆக்சன் ஏதாவது கொடுக்கணும்.
0: ஆப்ஷன் ஏதாவது தான் வேணுமா? கண்டம்னா
1: ஆமாம்,
0: என்ன சொல்லுவோம், ஆசியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி, இந்த ரெண்டில் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு?
1: ஆஸ்திரேலியா மேடம்.
0: ஆ நமக்கு இருக்குது, அங்கே இல்லையா? சரி சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நன்றி.

0: 10:17 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சி. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகத்திலேயே மிக வேகமா வளரக்கூடிய புல் வகை தாவரம் எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மூங்கில் தான். சூப்பர். மூங்கில் மர வகையை சார்ந்தது கிடையாது, அது ஒரு புல் வகை. அதனாலதான் புல் வகை தாவரம் கேட்டேன். இது மட்டும் ஒரே நாளில் சுமார் 36 அங்குலம், அதாவது 3 அடி வரைக்கும் கூட வளரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதான். சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போ ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249864558. மறுபடியும் கூட சொல்கிறேன், 0444249864558 இந்த தொலைபேசியில் உங்களுக்கான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான விண்ணப்பங்களுக்கு நீங்கள் மின்னஞ்சல் முகவரி இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பங்களை வந்து அனுப்பலாம். agnchn1@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியில் போயிட்டு உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். 10:24 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வியை நம்ம சொல்லிடலாம். மனித உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் கால் பங்கு, அதாவது 25% எலும்புகள் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் புதுக்குடியிலிருந்து கவிதா சீனிவாசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் கவிதா சீனிவாசனம்மா. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கால் பகுதி தான். அது எந்த இடத்துல? பாதத்துல இருக்கான். நம்ம உடம்புல மொத்தமா 206 எலும்புகள் இருக்குது இல்லையா, அதுல ரெண்டு பாதங்களையும் சேர்த்தா மட்டும் 52 எலும்புகள் வந்து இருக்குமா. நாம் நடக்கும்போது ஓடும்போது நம்ம உடலோட முழு எடையையும் தாங்கிறதுக்காக இந்த பாதங்கள் வந்து இவ்வளவு நுணுக்கமாக வந்து படைக்கப்பட்டிருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம். நன்றி.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 10:29 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குது? இதுதான் கேள்வி. நேயர் பதில் சொல்கிறாங்களா, என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம். ஜெயக்குமார் சார், கண்டுபிடிச்சீங்களா கேள்விக்கு பதில்? என்ன பாட்டு வேணும்னு சொல்லிருங்க.
1: படம் வந்து இந்து. பாடல் வரி கவிஞர் வாரி ஜெய்வா பாடியிருக்கு.
0: அந்த பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா? சரி, இது வந்து முகலாய பேரரசர் ஷாஜகான் வந்து தன்னோட மனைவி மும்தாஜோட நினைவா இதை கெட்டினாங்க இல்லையா. இதோட அடித்தளம் வந்து மரங்களால் ஆனது. இந்த மரங்களுக்கு இந்த நதியோட ஈரப்பதம் எப்போதுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நானே சொல்லிடுவா, யமுனை நதியில இருக்கு. சரிங்களா? ஆமா, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்ட பாட்டு வருது, கேட்டுருச்சீங்க.

மெட்ரோ சேனல் முன்ன பாரு முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு.

0: 10:35 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். மனித மூளையில் உருவாகக்கூடிய நரம்பு தூண்டல்கள் எவ்வளவு வேகத்தில் வந்து பயணிக்குது, இதுதான் கேள்வி. நேய சொல்கிறாங்களான்னு பாப்பா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன்.
0: வாங்க சுதாம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அமராவதி படத்துல இருந்து குத்தம்போது மலர்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சிங்களா நரம்பு தூண்டல்கள் வந்து எவ்வளவு வேகத்துல பயணிக்குதுன்னு?

0: இவ்வளவு வேகன்னு ஒரு கணக்கு இருக்குதான்.
1: ஓ அப்படியா, மணிக்கு
0: ஆமா,
1: ஒரு ஒரு மணி நேரம்.
0: ஒரு மணி நேரத்துக்கு வந்து அதாவது சுமார் 400 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அது வந்து பயணப்படுமா. ஒரு பொருளை நம்ம தொடும்போதோ அல்லது சிந்திக்கும் போதோ அந்த தகவல் வந்து நம்ம நரம்புகள் வழியாக ஒரு அதிவேக புல்லட் ரயிலை விட வேகமாக மூளைக்கு போகுமா. இதுதான் இதுக்கான 400 கிலோமீட்டர் வேகம், இதுதான் கரெக்டான பதில். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசைமலையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6.

0: மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடலாம். மூன்று இதயங்கள், ஒன்பது மூளைகள், நீல நிற ரத்தம் கொண்ட கடல் வாழ் உயிரினம் இது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: வாங்க ஜோதியம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முரட்டுக்கால படத்திலிருந்து பொதுவாக என் மனசு தங்கம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே இன்னைக்கு நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: திமிங்கலமா?
0: திம்மிங்கலம் இல்லை, அக்டோபஸ். சரிங்களா, இதோட உடல்ல ரெண்டு இதயங்கள் ரத்தத்தை நஞ்சு குடிகளுக்கு அனுப்புமா, மூன்றாவது இதயம் உடலோட மற்ற பாகங்களுக்கு ரத்தத்தை வந்து அனுப்புதா. அது மட்டும் இல்லாமல் இதோட ரத்தத்தில் இரும்புச்சத்துக்கு பதிலாக தாமிரம் இருக்கிறதுனால ரத்தம் வந்து நீல நிறமாக கூட காட்சி அளிக்குது. அப்படியே இவங்க கேட்ட பாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்காக கொடுத்துடலாம்.

அடங்கள்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

0: 10:49 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினம் எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: தேனியிலிருந்து நீதிமோகன் பேசுறேன்.
0: நீதிமோகன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தெய்வ வாக்குல இருந்து வள்ளி வள்ளி என வந்தாங்க. இளையராஜாவும் பாடிப்பாங்க, அந்த மியூசிக் நல்லா இருக்குமா?
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: சொல்லுங்கம்மா.
0: லைகா அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினம். நானே சொல்லிடுறேன். 1957 வருஷத்தில் ஸ்புட்னிக் 2 ரஷ்யாவோட விண்கலத்தில் முதல் முதல்ல இந்த நாய் வந்து அனுப்புனாங்க. விண்வெளி பயணம் மனிதர்களுக்கு பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்றத சோதிக்கிறதுக்கு முதல்ல அனுப்பப்பட்டது லைகா அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்
1: தான்.
0: அதுதான் கண்டுபிடிக்கணும், விண்வெளிக்கு அனுப்பிட்டாங்க. சரி சார், சூப்பர், நன்றி. நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றிம்மா. நன்றிம்மா.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

0: 10:55 ஆயிட்டு இருக்கோம். மனம் பெருமதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: அன்பு மகள் கோமதிக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் சையத் விழுப்புரத்திலிருந்து பேசுறேன்.
0: வாங்க சையத் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கட்டாயம் திரைக்காவியம் புதிய தென்றல்மா.
0: அதுல

0: அத்திரைக்காலம் வந்து தென்றனிலிருந்து வந்த தெய்வம் அங்குவாறு அந்த தேவதைக்கும் தேகம் சுயமும் தொண்ணுமாறு நல்ல காலம் அது.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா, இந்தியாவில் மிக நீளமான நதி எதுன்ட்டு?
0: சந்தேகம் இல்லாமல் கங்கை
1: நதி. கங்கை நதி, சூப்பர் சூப்பர். இமயமலையில் உதிச்சு வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய கங்கை நதி தான் இந்தியாவோட தேசிய நதி. சூப்பர், நன்றி.
0: உற்பத்தியாகிற இடமே ஒரு சிறிய இடம் தான், ஆனால் சிறிய இடத்திலிருந்து பறந்து விரிந்து அகலமாக வருகின்ற கங்கை ஆற்று புதிய
1: நீளமான நதி. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். நன்றி சையத் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: நன்றி.
1: இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கலந்துக்க முடிச்சு இதை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் விரும்புது நிகழ்ச்சியை. இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. அடுத்ததா வெளிச்சம் நிகழ்ச்சி 11:02 உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும்

விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், இதுபோன்ற குற்றச் செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அரசு திட்டங்கள் பற்றி கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்ப் லைன் நம்பர், உதவி எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உதவி எண் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்க இருக்கிறோம். சைல்டு லைன் 1098, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்க இருக்கிறோம். இந்தியாவில் ஆபத்தில் மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காக ஒரு தேசிய 24 மணி நேர இலவச தொலைபேசி சேவையாக இந்த சைல்ட் லைன் 1098 அப்படிங்கிறது வந்து இப்போவும் செயல்பாட்டில் இருக்குது. இது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுது. இந்த எண் யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம், இந்த எண்ணால் யாருக்கெல்லாம் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஜானி திரைப்படத்திலேருந்து கேட்க இருக்கிறோம். எஸ்பிபி பாடி இருக்காங்க இளையராஜா அவர்களின் இசையில். நேரம் சரியாக முற்பகல் 11:04.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நம்ம சைல்டு லைன் 1098 இந்த உதவி என்ன பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஒரு நாட்டில் உண்மையான சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவங்களோட பாதுகாப்பும் நல்வாழ்வும் சமூகத்தின் முக்கிய கடமையாகவே பார்க்கப்படுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பலவிதமான இன்னலுக்கும் வன்முறைக்கும் ஆளாகிறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து சிக்கி தவிக்கும் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உடனடி பாதுகாப்பும் ஆதரவும் வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட உன்னத திட்டம் தான் இந்த சைல்டு லைன் 1098. இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும், முக்கியமான எண் அப்படின்னே சொல்லலாம். இந்த சேவை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலாக 1996 மும்பையில் உள்ள ஒரு தனியார் கழகம் வந்து இது ஒரு சோதனை திட்டமாகத்தான் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் அதோட அவசியம் இதெல்லாம் உணர்ந்து இந்திய அரசு இதை நாடு முழுவதும் விரிவுபடுத்தி இது இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பிரத்யேக குழந்தைக பாதுகாப்பு ஹெல்ப்லைனா இன்றும் இருந்துட்டு இருக்கு. இது வந்து 24/7 அப்படின்னு சொல்லக்கூடிய எந்நேரமும் எந்நாளும் இது இயங்கிட்டே தான் இருக்கும். இந்த எண்ணிற்கு யார் வேண்டுமானாலும் இலவசமாக அழைத்து தகவல் தெரிவிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பாதிப்புல இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு உதவி பண்ணும் நினைக்கிறவங்களும் கால் பண்ணலாம், இல்லை அந்த குழந்தையை கூட கால் பண்ணலாம். 24/7 வந்து இந்த ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது இயங்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. தங்க மகன் திரைப்படத்திற்காக SPBS ஜானகி பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க இளையராஜா இசையில். நேரம் சரியாக 11:10 ஆயிட்டு இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: पता है न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
2: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
1: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
2: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
1: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில உதவி எண் சைல்டு லைன் 1098 பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த எண் உதவி எண் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-18, அதாவது 18 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த எண் வந்து விளங்குகிறது. குறிப்பாக பல சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது துணையாக இருக்குது. எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக குழந்தை தொழிலாளர்கள். இப்போ கடைகள்லையோ ஹோட்டல்களையோ இல்லை தொழிற்சாலைகளில் இந்த மாதிரி வேலைக்கு அமர்த்தப்படும் குழந்தைகள் இருக்காங்களே, அவங்கள நீங்க பாத்தீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த உதவி எண்ணை பயன்படுத்தி நீங்க தகவல் தெரிவிக்கலாம். குழந்தை தொழிலாளர்கள் எங்கும் இருந்தாங்க அப்படின்னா. அடுத்ததாக பாலியல் மற்றும் உடல் ரீதியான வன்முறை. இப்போ வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு மருத்துவ மற்றும் சட்ட ரீதியான உதவி வழங்கணும் அப்படின்னா கூட இந்த ஹெல்ப்லைன் நம்பரை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக குழந்தை திருமணங்கள். சட்டவிரோதமாக நடத்தப்படும் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தவும் இந்த உதவியினை நம்ம பயன்படுத்தலாம். அதுமாதிரி கடத்தப்பட்ட மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகள், ஏதாவது ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டாங்க இல்லை அவங்களுக்கு யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க, பெற்றோரை இழந்துட்டாங்க, ஆதரவு இல்லாமல் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு இந்த உதவியினை நம்ம பயன்படுத்தி தகவல் தெரிவிக்கலாம். முக்கியமாக மனநல ஆலோசனைகள். ஸோ இந்த மாதிரி உடலால் பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் உதவி தேவைப்படாது, சில குழந்தைகளுக்கு மனதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உதவி தேவைப்படும். அந்த மாதிரி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட இந்த உதவி எண்ணாக 1098 இதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆலோசனையும் வழங்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. வெற்றி விழா திரைப்படத்திற்காக SPB மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க, இளையராஜா அவர்களின் இசையில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

நேர்களை நேரம் சரியாக அமர்போல் 11:26 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்று உதவி எண் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். அது முக்கியமாக குழந்தைகளுக்கான உதவி எண்ணான சைல்டு லைன் 1098 பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த நம்பருக்கு யாரெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோ அல்லது குழந்தையை காப்பாற்ற நினைக்கும் பொது மக்களோ இந்த எண்ணுக்கு வந்து அழைக்கலாம். 1098 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். அழைச்ச உடனே பயிற்சி பெற்ற ஊழியர்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வாங்க. அதேமாரி தகவல் கொடுப்பவர்களின் விவரங்கள் வந்து ரகசியமாகத்தான் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையே கால் பண்ணி ஏதோ விவரம் சொன்னாலோ இல்லை பொதுமக்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொன்னாலோ அதை வரவேற்கப்படுவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களோட தகவல்கள் எல்லாமே ரகசியமாகத்தான் இருக்கும். தகவல் கிடைச்சி 60 நிமிடத்துக்குள்ளே அந்தந்த மாவட்ட சைல்ட் லைன் மீட்பு குழுவினர் இருப்பாங்களே

0: அல்லது அதிகாரிகள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு விரைந்து வந்துருவாங்க. குழந்தையை மீட்டெடுத்த பிறகு அவர்களுக்கு தேவையான தங்குமிடம், உணவு, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் எல்லாமே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு மற்றும் குழந்தைகள் நலக்குழு மூலமாக உறுதி செய்யப்படும். ஸோ இதை வந்து யார் எங்கேருந்து தகவல் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு 60 நிமிடத்தில் உதவி வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. அதிசய பிறவிக்காக மலேசியா வாசுதேவன் அவர்களும் கே எஸ் சித்ரா அவர்களும் பாடியிருக்காங்க, இளையராஜா இசையில்.
1: அந்த நானா
2: என்னாச்சு உனக்கு?
1: இங்க பாரு,

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்று குழந்தைகளுக்கான உதவி என்னான்னு சைல்டு லைன் 1098 பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். இப்போது இதோட புதிய நடைமுறை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகலை, ஆனால் சில மாற்றங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் ஒரே நாடு ஒரே ஹெல்ப்லைன் அப்படிங்கிற கொள்கையின் கீழில் இந்த சேவையில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் சைல்டு லைன் 1098 சேவையானது தேசிய அவசர உதவி என்னான 112, அதை வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிஸ்டமோட இதையும் இணைச்சிருக்கிறாங்க. ரொம்ப அவசரமான உதவி தேவை அப்படிங்கிறதுக்கு 112 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நம்பரில் இந்த சைல்டு லைன் நம்பரும் இணைச்சிருக்காங்க. இருப்பினும் 1098 அப்படிங்கிற எண் வந்து தொடர்ந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் 112 வர கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி, 1098 குழந்தை இந்த உதவி எண்லேருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே எடுத்து அவசரமாக அதற்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு செயல்பாட்டு முறையில் உடனே இறங்கிடுவாங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால 112 அந்த கட்டுப்பாட்டு அறைக்கும் இது போகும். மற்ற ஆலோசனைகள் மற்றும் மறுவாழ்வு அமைப்புகள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவிற்கும் மாறுபட்ட விரிவான அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இது உடனே கொடுக்கறதுனால அந்த அவசரமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் செயல்பாட்டு முறையும் இந்த திட்டத்தின் கீழே வந்தது. ஸோ குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் சைல்டு லைன் 1098 வந்து ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்குது. குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் இருக்குது. எனவே குழந்தைகளுக்கு எதிராக அநீதிகளை எங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயங்காமல் 1098 அல்லது 112 அப்படிங்கிற எண்களுக்கு அழைத்து நாட்டின் எதிர்கால தூண்கள் ஆன குழந்தைகளை நம்ம காப்போம். நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். தனி காட்டு ராஜா திரைப்படத்திற்காக SPB ஜானகி பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில்

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் சரியாக முற்பகல் 11:40 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் குழந்தைகளுக்கான உதவி எண் பற்றி நம்ம கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள் தான் கேட்க இருக்கிறோம். அதை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க.
1: எஸ், நான் உங்கள் பிரியமான தொழில் சிவகோமதி. நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிப்புகளில் சேர்கிறதுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வந்து 3 லட்சத்தை வந்து நெருங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு விண்ணப்பம் நம்ம போடுறதுக்கு வந்து அதாவது நாளை தான் கடைசி நாள் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் யாராவது இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னா நாளை கடைசி நாள், அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோல் தென் மாவட்டங்களுக்கான வாராந்திர சிறப்பு ரயில்களோட சேவை வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்கிறாங்க. எங்கெல்லாம்னு கேட்டிங்கன்னா, நெல்லை டு மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில், நெல்லை டு தாம்பரம் சிறப்பு ரயில், கன்னியாகுமரி டு சென்னை சிறப்பு ரயில், அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் டு நெல்லை, தாம்பரம் டு நெல்லை, தூத்துக்குடி டு தாம்பரம் ரயில், இந்த ரயில்கள் வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இயக்குறாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கக்கூடிய தாம்பரம் டு தூத்துக்குடி ரயில் வந்து வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும், வெள்ளிக்கிழமைகளில் இயக்கக்கூடிய சென்னை டு கன்னியாகுமரி ரயில் வந்து வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே மாதிரி இன்னொரு தகவல்

0: என்ன அப்படின்னா, ஆனி மாதம் வந்துருச்சுனாலே எல்லாருக்கும் தெரியும் தேரோட்டம் அப்படிங்கிறது வர இருக்கு இல்லையா.
1: ஆமா
0: திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் உடனுறை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆனி பெருந்திருவிழா பார்த்தீங்கன்னா வருகின்ற 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் காலை 6:30 மணிக்கே வந்து கொடியேற்றத்துடன் தொடங்குது இல்லையா. அதுக்கப்புறம் தேரும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து 7:48 வந்து தொடங்கிடுவாங்க, அப்பவே தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனி தேரோட்டம் வருது அப்படின்னாலே திருநெல்வேலி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்லையா.
1: ஆமா, ஜாலியோ ஜாலி தான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, குமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நெல்லையிலையும் அங்கங்கே மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால
0: நல்லதுதான்ப்பா மழை பெய்ஞ்சா. இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். எஸ்பிபி பாடியிருக்காங்க, இளையராஜா அவர்களின் இசையில் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக முற்பால் 11:43 ஆயிற்றுக்கு.
2: சோடி தன்ன தேடுது தேடுது மானே

0: நிற்குது முன்னே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, தொங்கல் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்கள் கேட்டுட்டு அந்த வரிசையில் அடுத்த தகவல்
3: என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரேற்றும் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால மேலப்பாளையத்தில் இன்னைக்கு குடிநீர் விநியோகம் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலப்பாளையம் மண்டலத்துக்கு உட்பட்ட 39, 40, 41, 42, 51, 53, 55 வார்டு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய வகையில் சுத்தமல்லி தலைமை நீரேற்று நிலையத்திலிருந்து வார்டு எண் 51 உட்பட்ட மகிழ்ச்சி நகர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. அங்கே வந்து பராமரிப்பு பணிகள்லாம் நடைபெற இருக்கிறதுனால அங்கே இருந்து போகக்கூடிய குடிநீர் விநியோகம் வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று ஒரு நாள் மட்டும், அதனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க.
2: அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டு செங்கோட்டை செல்லக்கூடிய விரைவு ரயில்கள் வந்து 3 நாள் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் ரயில்வே பணிமனையில் வந்து வேலைகள் நடைபெற இருக்கிறதுனால 10, 17, 24 அதாவது புதன்கிழமைகளில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதுனால இதன் காரணமாக ஈரோடு டு செங்கோட்டை இடையிலான வாராந்திர விரைவு ரயில் ரத்து செய்யப்படுகிறது. June 10, 17, 24 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா, ஈரோடிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு செல்லும் செங்கோட்டை செல்லும் விரைவு ரயிலும், மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து 11, 18, 25 ஆகிய தேதிகளில் அதிகாலை 5:20 புறப்பட்டு ஈரோடு செல்லும் விரைவு ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் நீங்கள் போறீங்க, டிராவல் பண்றீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 10, 17, 24 அதாவது ஜூன் மாசத்தில் 10, 17, 24 ஈரோடு டு செங்கோட்டை விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது.
3: அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்திய பல்கலை மற்றும் அதன் கீழே இயங்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர்கிறதுக்கு கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அதில் வந்து பாஸ் பண்ணுறது அவசியமாக இருக்கிறது. இந்த நடப்பாண்டுக்கான கியூட் இளநிலை தேர்வு வந்து கடந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே நடந்துட்டுருக்குது. இதில் கடந்த 30ஆம் தேதி நடந்த தேர்வில் தொழில்நுட்ப கோளாறால 3765 மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு வரக்கூடிய 6ஆம் தேதியும் 7ஆம் தேதிகளில் மறுதேர்வு நடத்தப்படும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமைகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படியே +2 துணைத் தேர்வர்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் வழங்கப்பட்ட முறையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கூட கொஞ்சமாக இன்றைக்கு வரைக்குமே அவகாசம் கொடுத்துருக்கிறதா அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட ஆதி திராவிட நல்லப்பள்ளி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஆதி திராவிட நலத்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், விடுதி காப்பாளர்கள், பொது மாறுதல் கலந்தாய்வுகளுக்கு June 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இணைய வழியில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் June 8க்குள்ளே, அதுக்கு மேலே விண்ணப்பங்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட இன்னைக்கு நீங்கள் வெளிச்சம் நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம். ஸோ இந்த மாதிரி +2 ஆரம்பித்து எல்லாருக்குமே ஆசிரியர்கள் வரைக்கும் ரொம்ப மிக பயனுள்ள நிறைய தகவல்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதேமாதிரி வெளிச்சம் நிகழ்ச்சியிலையும் குழந்தைகளுக்கான உதவி எண்ணான 1098 பற்றியும் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி

0: சிந்து சாரா மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி.
0: நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறக்கிறோம் வீரா திரைப்படத்திற்காக எஸ்பிபி பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: இந்நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பேசியிருக்கிற தலைப்பு, உறவுகள் நிலைக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் எது? இது பற்றி தோழிகளே நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் பற்றிய தகவல்கள். பகல் 1:10 நிலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கீழாநிலையின் கணக்கில்லா பயன்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 1:55 நிலம் தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் தராங்க சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேஷனல் பால் பவன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்னைக்கு மாலை 4:00 பதிகை தும்பி, 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1992 வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பத்கி மாலை, 7:00 திரை இசை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை கேட்டு மகிழலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கியத்தின் முன்னோடி பற்றிய தகவல்கள். 10:05 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக. அதனால இந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க. அதுவும் நீங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட நம்ம நிலைப்பான் பழைய 102.6 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சிகளை எங்கனாலும் எப்போனாலும் கேட்டு ரசிக்கலாம். தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நண்பகல் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் நம்ம எந்த எதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னா, உறவுகள் நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ரகசியம் பின்பற்றுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நேரலையில் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம், அழைக்கலாம். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பு எண் 0462.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is holding talks with Acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. The discussions involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in areas of energy security, trade and, I beg your pardon. The discussions involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in areas of energy security, trade and investment, pharmaceuticals, healthcare, transportation and renewable energy. Earlier, External Affairs Minister S. Jaishankar called on Ms. Rodriguez in a social media post. Dr. Jaishankar said, India values her long-standing commitment to the India-Venezuela relationship. Ms. Rodriguez arrived in New Delhi yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising the Ministers of Foreign Affairs, Economy and Finance, Science and Technology and Transportation. The visit is expected to further strengthen bilateral ties and deepen engagement between the two countries across diverse sectors. President Draupadi Murmu has said, India and Lao People's Democratic Republic share close civilizational ties reflected in common heritage of Buddhism and the Ramayana. She added that this year both nations are celebrating the 70th anniversary of the establishment of diplomatic relations, which is a significant milestone in the bilateral relationship. Welcoming Deputy Prime Minister and Foreign Minister of Laos,

இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:01. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்துட்ருக்கிற நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சியும் நேரமும் சொல்லும் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகி

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவின்

0: ஒரு இனிய நண்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 12:12. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு தலைப்போட தோழிகளை உங்களை சந்திக்க வந்துட்டோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சிந்து எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் லிசி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: ரொம்ப ஃபேமிலி ரிலேட்டடான தலைப்புகளை கொண்டு வருவீங்க போல.
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல. உறவுகள் அப்படிங்கறது தானே நம்மளுக்கு உயிர்.
1: நிச்சயமா, என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் கடைசியில உறவுகள் கிட்ட தானே போய் நிப்போம்.
0: ஆமா, சிந்து எப்படி இருக்கீங்க அப்படி நான் கேக்குறதுக்கே காரணமே வந்து நம்மளுக்கு உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா?
1: ஆமா.
0: அதனால உறவுகள் வந்து நிறைய நாள் கண்டினியூ நிலைச்சிருக்கணும் அப்படின்னா என்னென்ன ரகசியம்லாம் இந்த தோழிகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கும்போது நிறைய நிறைய சவால்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிதான் உறவுகளை வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க. ஆனாலும் வந்து உறவுகள் நம்மளுக்கு முக்கியம். தொடர்ந்து இந்த உறவு நம்மளுக்கு வேணும்னா என்னென்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதிலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இப்படி நிறைய நிறைய டிப்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்ல இருக்கிறாங்க. தோழிகளே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா உறவுகள் நிலைக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் எது, இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம்.
1: நீங்க இந்த நிகழ்ச்சி யாராவது கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க வந்து இதை எப்படி சரி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க சொல்ற டிப்ஸுக்கு உங்க அவங்களுக்கு உபயோகமா இருக்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கையே கூட நீங்க மாத்தலாம். அதனால நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டிப்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண் 256-111-32, அப்படி இல்லைன்னா 256-111-33. வெளியூர் நேர்லாந்தீங்கன்னா இல்லை மொபைல்ல இருந்து கால் பண்ணுற நேர்லாந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ண சேர்க்க மறக்காதீங்க.
0: மனுஷ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பணம், பதவி, புகழ் இதெல்லாம் இருந்தால் கூட நம்மளை அன்பாக புரிஞ்சுக்கிற உறவுகள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை முழுமையாக இருக்கும். ஆனால் அந்த உறவுகளை நிலையாக நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறதா பலருடைய கேள்வியாக இருக்குது. அதுக்கு தான் நாம் இன்றைக்கி பதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இணைப்பில் வர தோழி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
0: வணக்கம், சொல்லுங்க. என்ன ஒரு அமைதி. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புல வந்து ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: வணக்கம்.
2: வணக்கம், இருக்கீங்க? தாராம இருக்கியா?
1: ரெண்டு அம்மாவும் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: வீட்டுக்கு வரவங்க வாங்கன்னு கூப்பிடணும். அத்தனை வந்திருக்கவங்களுக்கு இருங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்கணும். சும்மா இருக்கும் வாங்க
1: விருந்தோம்பல் சரியாக இருக்கணும்,
2: கண்டிப்பாக இருக்கணும்.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி,
2: நன்றி.
0: முதல் நேரா வந்து நச்சுன ஒரு பாயிண்ட சொல்லிட்டு
1: வீட்டுக்கு வரவங்கள நல்லபடியா வரவேற்க
0: மனசார வரவேற்கணும் இல்லையா? நல்ல உள்ளத்துல இருந்து வரணும் அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: சீதாமா, சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, சொல்லுங்கம்மா.
3: உறவுகளை தக்க வைக்கணும்னா விட்டு கொடுத்து போகணுமா? அதே மாதிரி பொறாம என்ன இருக்க கூடாது. அவங்க நல்லா இருந்தாலுமே நல்லா இருக்கட்டும், என்ன வேணும் நம்ம அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம அவங்க நல்லா இருக்காங்களே நேற்று பொறாமப்பட்டு அது ஒரு இதாக பேசணும்னா நம்மளுக்குள்ள பிரச்சனை
1: தான்.
3: அதனால விட்டு கொடுத்து போயிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துட்டாலே போதும்மா, நல்லா தக்க வச்சுக்கிடலாம்.

0: சூப்பர்மா, நன்றிமா.
1: அதுதான் முக்கியம். நன்றிமா.
2: நன்றி. விட்டு கொடுத்து போகணும், அதே மாதிரி
0: பொறாமல்
2: இருக்கக்கூடாது.
0: என்ன அப்படின்னா, உறவுகள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு மனசில் வந்துருச்சு. இவங்க கூட நல்ல நம்ம ஒரு உறவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா ஃபஸ்ட்டு நம்ம நினைக்க வேண்டிய என்ன தெரியுமா, நம்மளை மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்கு வரும் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூர வச்சிடணும். எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாம் எனக்கு இல்லை, நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத தள்ளி வைக்கணும். என்ன நினைக்கிறீங்க சிந்து?
2: இல்லை, அதான மனித இயல்பு, இருக்கக்கூடாது
0: இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். என்ன அறிந்தால் திரைப்படத்திலிருந்து தாமரை வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ், எஸ்ஏல பெனி தயால் மகதி பாடியிருக்காங்க.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 12:23. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம், உறவுகள் நிலைக்க நீங்கள் பின்பற்ற ரகசியம் எது அப்படின்னு தோழிகள் நேரலையில் அவங்களோட கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த தோழி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் பரமக்குள்ளேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ராஜேஸ்வரியம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொம்ப நேர்மையா இருக்கோம். உங்களோட சொந்த பந்தமெல்லாம் சுத்தி இருக்காங்க, ஒரு வீட்டை சுத்தி.
2: அப்ப நீங்கதான்
1: உறவுகளை தக்க வைக்கிறதுனா, அடிக்கடி ஒருத்த வீட்டுக்கு ஒருத்தவ போய் அளவலாக்கிட்டு வரணும். ஏன்னா இப்ப போறது வர்றதெல்லாம் இல்ல, போன்ல பேசிக்கிறா. அதுவும் போன்லயுமே அவங்க அம்மா மாருங்க விட்டு சொந்தத்தான் பேசிக்கிறாங்க. பொம்பளை எல்லாம் ஆத்துக்காரர் விட்டு சொந்தெல்லாம் விளக்கி விட்டுருப்பாங்க.
0: வழிமுறைகளை
1: பின்பற்றணும். நம்ம சரிசமா நினைக்கும் போது நம்ம கணவரோட அன்பையே நம்ம பெற முடியும் இல்லையா? இப்ப எங்க வீட்டுக்காரவங்களோட ஆளுக்கு பூராமே அடிக்கடி வர்றது அவங்கதான் வருவாங்க. நிறைய அண்ணன் தம்பி எல்லாம் அதுக்கு அப்புறம் தான், அடுத்து பின்னாடி தான் வச்சிருக்கேன். அப்ப அவங்க எல்லாம் வர சொல்லி அடிக்கடி கோயில் உலகத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாருக்கும் போரெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பத்திரி செடியெல்லாம் வச்சு கொண்டு போய் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு குழந்தை குட்டி எல்லாம் கூட்டி வரும்போது எங்க வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்ம அண்ணன் பிடி தம்பி வீட்டுக்குள்ள நான் நம்ம தங்கச்சி எல்லாம் வந்தா தீபாவளி பொங்கலுக்கு வந்தா ஜலம் எடுத்து கொடுத்து ரூபாயை கொடுக்குது அப்படின்னா அவங்களோட அன்பையே என்னால பெற முடியுது. அப்ப அவங்களோட அன்பை பெற முடியும் போது அப்ப சொந்த பந்த அப்ப சொல்லி போய் நினைச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. அதான் எங்க நாத்தனா மாறுது, யாரா இருந்தாலும் அன்போட வரவேற்பு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் இலை போட்டு ஏதோ கறிமீன் வாங்க முடியலனாலும் வீட்டுல இருக்கிறத பேசி அப்ப நம்ம எப்படி இருந்தோம்னு சிரிச்சு பேசுங்களே அவங்களோட. சிரிச்சு பேசாம பெரிய பெரிய உணவு பெரிய விலை மதிப்புகளான உணவு கொடுத்து என்ன செய்ய? அதனால எல்லாருமே அடிக்கடி அளவளவான ஒருத்தர் கொடுத்த விசேஷங்களுக்கு போகும்போது கூப்பிட்டுக்கிறேன். காசு போன பெருசு இல்ல, ஒரு வண்டியை புடிச்சா எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க ஒரு ஊர்களுக்கு. அப்படியே நம்மளோடயே ஐக்கியம் ஆயிடுவாங்க. இப்படி எல்லாம் உறவுகளை தக்க வைச்சுக்கிறதுல நான் கில்லாடியா இருக்கேன்னு சொல்லிக்கிறேன்.
0: ராஜேஸ்வரியம்மா, நிறைய நிறைய பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, எல்லாமே வேல்யூபிள் பாயிண்ட் தான். நன்றிமா.
1: நன்றி நன்றிமா.
2: ராஜேஸ்வரிமா சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
0: ஆமா ஆமா,
2: யாரா இருந்தாலும் உறவுகள் வந்து இவங்க அவங்க இல்லாம
0: இன்னொன்னு வாய திறந்து வந்து என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும். ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறோம் பாத்தீங்களா, அது நிறைய இடத்துல வந்து சரியா வராது. இன்னொன்னு அவங்க சொன்னது வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எடுத்து கம்யூனிகேஷன்லயே இருங்க அப்படின்னு. முன்னாடி எல்லாம் வந்து இந்த போன் வசதி இதெல்லாம் கூட ரொம்ப இருக்காது, ஆனா உறவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அட்டாச்மெண்டா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து டக்கு
2: இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தனிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய பேரால
0: பேசப்படுது.
2: லோன்லியா இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துலதான் வந்துட்டு.
0: அதனால அவங்க சொன்ன ஒரு பாயிண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா தந்தை வழி சொந்தம் ஒரு மாதிரியும் தாய் வழி சொந்தம் ஒரு மாதிரியும் அப்படின்னு வந்து கேப் கொடுக்காம ரெண்டு வரையும் ஈக்குவலா பாக்கணும். நாத்தனார்னாலும் ஒரே மாதிரி இருக்கணும், அக்கா தங்கச்சினாலும் ஒரே மாதிரி ஈக்குவலான பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா. அடுத்த தோழி வாங்க. வணக்கம். சொல்லுங்க. எங்க இருந்தமா? கல்லிடை குறிச்சல இருந்து பிரேமா பேசுறீங்க. சொல்லுங்கம்மா.

0: போன உடனே அடுத்தா என் குடும்பம் உன் குடும்பம் பேசக்கூடாது, எல்லாம் ஒண்ணும் நினைக்கணும். அப்புறம் வந்து மனசுல ஒண்ணு ஒண்ணு வச்சு எதுவும் பேசக்கூடாது, எதுனாலும் நேருக்கு நேர் பேச முடிச்சிடும், உடனே முடிச்சிடும்,
1: அப்பவே முடிஞ்சிடும் இல்லையா.
0: வந்து பொறாம எண்ணத்தை விடணும் முதல்ல, அவங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருந்தாலும் ஒண்ணும் நினைக்கணும்.
2: தோழிகள்
1: வந்து சூப்பரா அவங்களோட கருத்துக்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்லும் போதுதான் இதெல்லாம் இருந்தனால தானே இந்த சண்டை வருது அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்ல. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உறவு வந்து ஓரளவு ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம் அப்படின்னு தோழிகள் சொல்ற பாயிண்ட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திற்காக மோகன்ராஜன் வரிகளுக்கு சித்துக்குமார் இசையில ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவின்

0: முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரம் 12:33. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நியஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நாம நிகழ்ச்சியில் அவர் அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஹலோ, நான் பாவனாசம் பக்கம் அருணாசலபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, உங்க வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தள்ளி வந்துருங்க வானொலியில இருந்து.
1: சரி, வெளில வந்துட்டேன் சொல்லுங்க.
0: ம், சரி.
2: பெயரு?
0: உறவுகள் நிலைக்கணும் என்னென்ன வழிகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கீங்க?
1: அக்கா தங்கச்சி தான் நிறைய எனக்கு, அதனாலதான் அவங்க கூட தான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவங்க வந்தாலும் சரி அப்படின்னு நல்லபடியா கவனிச்சுக்கிடுவேன். அதோட மவா வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். ஆமா, மவட்ட ரொம்ப
0: பேசுவேன்.
1: அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு அவள் தான் நம்பர் தந்தா மேடம்.
2: பேட்டூர்ல
1: இருந்து பேசுவா, உங்ககிட்ட பேசுவா.
0: சரி,
2: நண்பர்கள் மாதிரி பழகிறது ரொம்ப முக்கியம் சொல்லிருக்காங்க.
1: அதனால புள்ளியட்ட பையங்கட்டையும் ரெண்டுகிட்டையும் அப்படிதான் பேசுவேன். அதே மாதிரி மாவட்டையும் அதே மாதிரிதான் பேசுவேன். அது போக எங்க அண்ணிட்டையும் நல்லா
2: பேசிடுவேன்.
1: ஆமா, அக்கா தங்கச்சியோட அண்ணியும் நமக்கு முக்கியம்ல.
0: ஆமா, சரி மரகதமம்மா, நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. நம்ம உறவு நிலைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேளுங்க, நேரலையில வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, சரிங்களா? நன்றிங்கம்மா,
2: நன்றி, நன்றி.
0: வாங்க, வணக்கம். சொல்லுங்க.
3: நான் பாவர் சத்திரம் செல்வனகப்பத்தில் சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி,
2: நீங்க சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோம் சாந்திமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, அதே மகிழ்ச்சியோட சொல்லுங்க.
3: ஆமா மேடம், அதாவது இப்ப நம்ம போனா நமக்கு தெரியும், வேட்டாளர்கள் அவங்க சொந்தக்காரங்க போனா நமக்கு தெரிஞ்சு கண்டுக்காம போனா அந்த சொந்த பண்ணுங்க நல்லா இருக்கும்.
0: கண்டுக்காம எதிர்பார்க்க கூடாது, இது சூப்பர்.
3: நம்மள மாதிரி அவங்க இருப்பாங்க, எதிர்பார்க்க கண்டுக்காம அதை அனுசரிச்சு போயாச்சுனா நல்லா இருக்கும்.
0: விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து தோழிகள் சொன்னாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உறவுகள் வந்து நாம விரும்புறதா நடக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுனாலே அங்கே பிரச்சனை வந்துடும். ஆனால் எதிர்த்தால இருக்கிறவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்கணும்.
2: ஆமாம்,
0: சரியா? தோழிகள் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க, இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ
2: மாதிரி அந்த சைடும் பார்த்தீங்கன்னா மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கறத சொல்லிடணும். நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு. சோ மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்காது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சு.
0: இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், வெளிப்படையா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசாம இருக்கிறது அப்படிங்கறது நல்லது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். மகாராஜா திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு அஜ்னேஷ் லோக்நாத் இசையில சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி 12:50 தமிழில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து

நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: உறவுகள் பலப்படணும், உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அது உறவுகள் நிலைக்கவும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் பழகணும், விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவங்களை சாப்பிட்டீங்களான்னு, சாப்பிட்றீங்களான்னு தான் கேட்கணும். சாப்பிட்டு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது.
4: சாப்பிட்றீங்களானே கேட்கக்கூடாது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். சாப்பிட்றீங்களா
3: ஃபாலோ பண்ணணும்
4: அப்படின்னு கேட்டால் என்ன இவங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க, இல்லை சாப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஒரு தோல் இணைப்பில் வராங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? கலைஞர் நகர்ல இருந்து
5: பேசுறீங்க.
4: என்னங்கம்மா, தெளிவா சொல்லுங்க.

0: ஏன்னா அவ்வளவு
1: அவ்வளவுதான் இல்லையா?
0: நான் என் மருமக கூட இருந்தேன். இப்ப மருமகளுக்கு நமக்கும் பிடிக்கல, அப்ப தனியா வந்துட்டேன்.
1: தனியா வந்துட்டீங்க,
0: நீங்க
1: உறவுகள்
0: நல்லா இருக்கட்டும் அப்படின்னு
1: பிடிக்காத இடத்துல வந்து உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடணும்னு சொல்றீங்களா?
0: ஆமா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு
2: சரி சரி சரி
0: நம்மளால ஒதுக்கி இருக்கக்கூடாது.
1: சரிங்கம்மா, சரி, நன்றிம்மா. சாந்திமா சொன்ன மாதிரி உறவு அப்படின்னாலே அதோட அடிப்படை வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை வந்து நம்பிக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னா அது மீண்டும் வந்து ஒட்ட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அந்த நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்கிறேன். நேர்மையாக இருக்கணும், முதல்ல அந்த உறவுக்கு உண்மையாக இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சொன்னதை வந்து காப்பாற்றணும். இது ரெண்டு விஷயம் பண்ணணும்னா ஓரளவு அந்த உறவு வந்து நம்பிக்கையான உறவாக நம்மளால் கொண்டு போக முடியும். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு அப்படிங்கும்போது நிறைய இடத்துல வந்து அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். வாயை திறந்து நன்றி, தேங்க்ஸ், இது இவங்க நம்மளுக்கு பண்ண தான் செய்யணும், ஏதோ பண்ண கடமைப்பட்டவங்க மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணவே கூடாது இல்லையா? எந்த உறவாக இருந்தாலும் அது சின்ன உதவியாக இருந்தால் கூட தேங்க்ஸ், நன்றி, எனக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே நம்மளுக்கு பண்ணணும், நம்மளை வந்து மதிக்கிறாங்க, நம்ம ஒரு சின்னதாக உதவி பண்ணுறது கூட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயமுமே தோணும். இன்னொரு விஷயம் வந்து சில இடத்துல வந்து கருத்து வேறுபாடு வரும் பாருங்க, அப்போ நம்ம டக்குன்னு சட்டுன்னு யோசிக்காத வார்த்தைகளெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்படியே யோசிக்கும் போது இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோலாம் நம்ம பேசியிருக்க வேண்டாமே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதனால இந்த மாதிரி ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு அப்படின்னா கோபத்தை விட அமைதின்னு ஒன்ன டக்குன்னு கையில எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்னொன்று, மற்றவங்க கிட்ட இருக்க குறைய மட்டுமே பார்க்காம ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்க கிட்ட இருக்கும்ல, அதை அவங்க வந்து தப்பு பண்ணுற இடத்துலையும் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு நல்லது பண்ணால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசை வந்து நம்மளே வந்து தேத்திக்கணும் அப்படின்னு சொல்லி.
2: எல்லார்கிட்டயுமே வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும். ஸோ குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த உறவு நிலைக்காது. ஸோ நல்லதும் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல தான் எல்லாமே இருக்கு.
1: நேர்களை வாழ்க்கையிலே நம்ம சேர்த்து வைக்கிற செல்வங்களை காட்டிலும் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது உறவுகள் தான். அது உண்மையான உறவுகளாக இருக்கணும். அதை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அன்பு, புரிதல், மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். உறவுகளை வந்து இந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உறவுகள் வந்து பசுமையாக இருக்கும். உறவுகளை மதிப்போம், மனங்களை இணைப்போம், மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து, வரிகளுக்கு வித்யாசாகர், இசையில் கைலாஷ் கேர் பாடியிருக்காங்க.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது, முதல் முறை பணியில் சேருபவர்கள். முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டம்

மையத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது, அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒரு முறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யூனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

இனிய மதிய வணக்கம் நேர்களே. நேரம் 1:11 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஒரு ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு ஒரு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகையான கீழாநெல்லி, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. கீழாநெல்லி வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இந்த களை செடிகளுக்கு இடையில் கூட கீழாநெல்லி செடி வந்து அழகாக வளர்ந்துருக்கும். இதுக்கு என்னெல்லாம் வேறு பெயர்கள் இருக்குது, என்னெல்லாம் மருத்துவ தன்மைகள் இந்த கீழாநெல்லிக்கு இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கீழாநெல்லியை வந்து நம்ம பயன்படுத்தலாம், இது எல்லாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் மணப்பந்தல் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல்.

நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 1:16. இன்னைக்கு கீழா நெல்லியோட நன்மைகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு பெயரும் கூட இருக்குதுங்க, கீழ்வாய் நெல்லி அப்படிங்கிறது. ஏன் இதுக்கு இந்த பெயர் கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த செடியை நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சின்ன சின்னதாக நெல்லிக்காய் மாதிரியான காய்கள் வந்து அந்த இலையோட அடிப்புறத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால்தான் இதுக்கு கீழ்வாய் நெல்லி அப்படிங்கிற பெயர் கிடச்சிருக்கு. இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா, பைலாந்தஸ் நிரோரி அப்படிங்கிறதான் இதோட அறிவியல் பெயர். பல மருத்துவ குணங்களை கொண்டதாக பாரம்பரிய மருத்துவ முறைகளில் குறிப்பிடப்படுற இந்த கீழா நெல்லியை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாம். இதோட இலை, தண்டு, வேர் இப்படியா முழு செடியுமே மருத்துவ பயன்பாடு கொண்டது. கீழா நெல்லி அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஒரு விஷயம். ஏன் அதுக்கு மட்டும் கீழா நெல்லியை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இப்போ வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல், கைராசி திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு ஆ கோவர்த்தனம் இசையில் பி. சுஷிலா பாடிய இந்த பாடல்.

0: என்னை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கீழாநிலையின் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:21 நலம் தானா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, கீழாநிலை அப்படின்னு சொன்னதுமே வந்து நம்ம எதோட தொடர்புடைய மூலிகை அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுனா, மஞ்சள் காமாலை நோயோட தொடர்புடைய மூலிகை அப்படின்னு தான் தோணும். இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மஞ்சள் காமாலை நோயால் முக்கியமாக பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா கல்லீரல் தான். இந்த கீழாநிலை பெரும்பாலும் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு உதவுற மூலிகையாக அறியப்படுதுனால்தான் மஞ்சள் காமாலை நோயோடு இந்த கீழாநிலையை தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும்தான் கீழாநிலை பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைங்க. இதை தாண்டி நிறைய நிறைய நன்மைகள் இந்த கீழாநிலையில் இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு சுதர்சனம் இசையில் AM ராஜா, P. சுஷிலா பாடியிருக்காங்க பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நலம் தனா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கீழா நிலையோட கணக்கில்லா நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா, கீழா நிலை மூலிகைக்கு வந்து உடலில் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஒரு தன்மை இருக்குதாக கருதப்படுதுங்க. இதனால தான் உடலை வந்து சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்கக்கூடிய மூலிகைகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. கீழா நிலையில் இயற்கையான தாவர சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதா ஆய்வுகளுமே சொல்லுது. அதோட உடலோட செல்களை பாதுகாக்கவுமே இந்த கீழா நெல்லி உதவுது. நிகழ்ச்சியில பாடல் உங்களுக்காக பாலும் பழமும் திரைப்படத்தில் கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி சுஷிலா பாடிய இந்த பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நிலம் தானா நிகழ்ச்சியில் கீழாநெல்லியோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக அந்த கீழாநெல்லி பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்துக்குமே வந்து சிறந்த மூலிகையாக இருக்குது. செரிமான அமைப்போட செயல்பாட்டை மேம்படுத்துறதுல இந்த கீழாநெல்லியோட பயன்பாடு இருக்கிறதா பாரம்பரிய மருத்துவ குறிப்புகள் சொல்லுதுங்க. அதோட தோல் ஆரோக்கியத்துக்குமே இந்த கீழாநெல்லி பயன்படுத்தப்படுது. கீழாநெல்லி இலையோட உப்பு சேர்த்து அரைச்சி தேய்ச்சி குளிச்சா சொறி சிரங்கு தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்குமே குணமாகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னெல்லாங்க கீழாநெல்லியில் பயன்பாடு இருக்குது? இவ்வளோலாம் இருக்கா? பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன செடியாக இருக்குது, இவ்வளோ பயன் இருக்கா அப்படி தானே கேட்குறீங்க. இன்னுமே பயன் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு பலி பாண்டி திரைப்படத்துலேருந்து, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளோ ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அடுத்ததான் கீழாநெல்லிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ பண்பு அப்படின்னா, சர்க்கரை நோய்க்குமே இந்த கீழாநெல்லி உலர்த்திய பொடியை வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்குது. வயிற்றுப்புண் பிரச்சனைக்குமே இந்த கீழாநெல்லி வந்து சிறந்த மூலிகையாக பயன்படுதுங்க. மோர் அல்லது பாலோட இந்த கீழாநெல்லி இலையை அரைச்சி குடிக்கிறப்ப குடல் புண், வயிற்றுப்புண் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே பயன்படுத்தப்படுது. மூலிகை மருத்துவத்தில் கீழாநெல்லி கசாயம், சாறு, பொடி இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த மூலிகையுமே அளவோடு, மிக முக்கியமாக தகுந்த ஆலோசனையோடு பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து மனசில் வச்சுக்கணும். மூலிகை தானே, எப்போனாலும் எப்படினாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கூடவே கூடாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு எந்த மூலிகையை எப்படி எந்த பக்குவத்தில் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும்.

0: இன்றைக்கி காலத்தில் பலரும் இயற்கை மருத்துவத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஆனால் எந்த விதமான உடல்நலப் பிரச்சனைகளாக இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனை பெறது அப்படிங்கிறது மறக்கக்கூடாத விஷயமாக இருக்கணும். சின்ன செடியாக இருந்தாலும் கீழாநிலையில் பல்வேறு பாரம்பரிய மருத்துவ பயன்களும் இருக்குது. இயற்கை வளங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோடய பயன்களை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பாக பயன்படுத்துறது நம்ம எல்லாருடைய கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் குறிப்பிட்ட ஆலோசனையோடு இந்த மூலிகைகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஜமுனா ராணி பாடிய பாடல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

வணக்கம். ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரிமுறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
3: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி

0: இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்க தெளிவா கத்துக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுநருக்கான உரிமை வந்து இலவசமா பெற்றுக்கிறோம். இது இல்லாம டூல் கிட்டும் இலவசமா நாங்க தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ள இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: பொதுவாகவே வேநீர் கட்டி வராமல் இருப்பதற்கு தவிர்த்து கொள்வதற்கு அதிகமாக தண்ணீர் அருந்தலாம். அது ஒருவேளை வந்துவிட்டால் அதற்கு மத்தன் தைலம் அடுத்தது குங்கிலிய வெண்ணெய் போன்றவற்றெல்லாம் நாம் பயன்படுத்தி அவற்றிலிருந்து எளிதாக விடுபடலாம். சந்தனாதி தைலம் என்று ஒரு தைலம் இருக்கிறது. பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அது வாரத்தில் இரு நாள் நம்ம வந்து ஆண்களும் பெண்களும் குளிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கமே பெரும்பாலும் இல்லை. அது எதற்காகனா உடலில் உள்ள சூட்டை தணிப்பதற்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது. பொதுவா இந்த சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது சந்தனம் குளிர்ச்சி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த சந்தன தைலம் சந்தனத்திலிருந்து செய்யக்கூடிய தைலம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. அதை வந்து தலைக்கு டெய்லி கூட தேய்ச்சி குளிக்கலாம். சளி பிடிக்கிறவங்க மட்டும் தக்க ஆலோசனை மருத்துவர்களும் பெற்று அவங்க தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு காமணி நேரம் கழித்து குளிப்பாங்கன்னா அவங்களுடைய உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும். சந்தனத்தை வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தும் போது சின்ன சின்ன வேர்க்கூறு பரு போன்றவற்றையெல்லாம் அங்கே குறைத்து கொள்ளலாம். பொதுவாக நாம கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேருக்கு கண்ணிலெல்லாம் கட்டி வரும். இந்த வெயில் நேரத்தில் ஸ்டைன்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த கண்ணுக்கு மேலே உள்ள முடி உள்ளே போய் இன்ஃப்ளமேஷன் ஆயிரும் அந்த வெயில் சமயங்களில் அதிகமாக வேர்த்து கண் வழியாக வடியும் போது. அதனால் ஸ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணில் கட்டி ஏற்படும். அவற்றெல்லாம் நாம கட்டியை வந்து கரைச்சி போடும்போது முகப்பருக்களுக்கும் சரி எளிதாக அங்கே உள்ளே அமுங்கிவிடும். அடுத்தது நீர்ச்சத்து முக்கியமாக வெயில் சீசனில் லாஸ் ஆகும். அதுக்கு பேர் டீஹைட்ரேஷன் பேர். பொதுவாக ஒரு பேதி ஆகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 4-5 நேரம் பேதி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீர்லாம் உடம்புலேருந்து வெளியேறிடும். அதே மாதிரி வாந்தி எடுக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நீர்ச்சத்து வெளியில் போயிடும். அதே மாதிரி இந்த வெயில் சமயத்தில் வெயிலில் நிற்பவங்களுக்கு அதிகமான வேர்த்து வடியும் போது உடம்பில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் அங்கே வெளியேறிடும். அவங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாயிரும். இதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ் லிக்யூடு அப்படின்னு சொல்லி ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்னு பேர். அதில் உப்பு சீனி சரிசமமான அளவு சேர்த்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம பருகும்போது அந்த நீர்ச்சத்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும்.

0: ஒருவேளை நம்ம கடையில் போய் வாங்க முடியலன்னா, நான் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீனியும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு கொடுக்கலாம். பானகம் என்று சொல்வார்கள், அதாவது எலுமிச்சம்பழச்சாறு, கருப்பட்டி, அதாவது சீனி சேர்க்கறதுக்கு பதிலாக கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை, அடுத்தது சுக்கு, மிளகு, கொஞ்சம் வந்து ஏலக்காய்த்தூள் போன்றவற்றை அங்கே நம்ம கலந்து வந்து பார்த்திங்கன்னா குடிக்கும்போது அதில் உப்பு எல்லாம் கொஞ்சம் சேர்த்து குடிக்கும்போது நமக்கு தேவையான நீர் சத்து அங்கே கிடைக்கும். பானகாரம் என்று ஒன்று சொல்வார்கள், அது புளியிலிருந்து எடுக்கக்கூடியது. பழைய காலத்திலலாம் ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, அப்போ வந்து பானகாரம் தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த புளியை வந்து கருப்பட்டியில் கரைச்சி அதில் அதே மாதிரி சுக்கு, மிளகு, ஏலக்காயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு உடனே பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ஒரு இனிப்பு சுவையும் கிடைக்கும். அதில் கொஞ்சம் உப்பு போடும்போது நமக்கு அந்த நீர் சத்தும் தேவையான எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். செய்தியை தொடர்ந்து 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது நேஷனல் பால் பவன் பற்றிய தகவல்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மணித்திறனாடு நிகழ்ச்சி. மணித்திறனாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம நேஷ்னல் பால் பவன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தேசிய பால பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்துள்ள தனித்திறமைகளை கண்டறிந்து அதை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் கிட்ட என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை வெளிக்கொண்டு வர ஒரு முக்கிய அமைப்பாக தான் இந்த தேசிய பால பவன் வந்து இயங்கிட்டு இருக்கு. இது இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் புதுடெல்லியில் இது செயல்பட்டு வருது. இந்த பாலபவனில் என்னெல்லாம் இருக்குது, இதன் மூலமாக குழந்தைகளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து கேட்கிறோம். சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, ஏஆர் ரகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:17 ஆயிட்ருக்கு.

0: Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திரநாடு நிகழ்ச்சி நேஷ்னல் பால் பவன், தேசிய பால பவன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஒரு நாட்டின் எதிர்கால சிற்பிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பாட புத்தகத்தில் இருக்கிற கல்வி மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய படைப்பாற்றல், கலைத்திறன் மற்றும் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிப்பது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். இத்தகைய உன்னத நோக்கத்துடன் முறைசாரா கல்வி மூலமாக குழந்தைகளின் கற்பனை திறனை வளர்க்கும் ஒரு தேசிய மையமாக விளங்குவதுதான் இந்த தேசிய பால பவன், அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷன். படிப்பு அப்படின்னா புத்தகத்தில் என்ன இருக்கிறோ அதை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவங்களுக்குள்ள என்ன திறமைகள்லாம் இருக்குது, என்ன படைப்பாற்றல் இருக்குது, என்ன கலைத்திறன் இருக்குது, அறிவியல் ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கண்டறிந்து ஒரு முறையான கல்வி இந்த மாதிரி இல்லாமல் நான் ஃபார்மல் எஜுகேஷனாக குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய பால பவன். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்காங்களே, அவங்களோட தொலைநோக்கு பார்வையால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு விளையாட்டு மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலம் கற்கும் சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நேரு அவர்கள் விரும்பினார்கள். எப்பவுமே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் விளையாட்டு, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், எல்லாமே பிராக்டிக்கலாக படிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நேர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நேரு அவர்கள் வந்து விரும்பியிருக்காங்க. அதன் விளைவாதான் 1956 புதுதில்லியில் தேசிய பால பவன் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா மத, சாதி மற்றும் பொருளாதார பின்னணியை சார்ந்த யாரா இருந்தாலும், இவங்க இவங்க அப்படின்னு இல்லாம பொதுவா எல்லாருமே 5 முதல் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பொதுவான தளமா இந்த தேசிய பால பவன் வந்து விளங்குது. இங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. தெனாலி திரைப்படத்திற்காக கமல், சித்ரா, கிளின்டன், டாமிக்யோ இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க ஏ ரகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:26 ஆயிட்டு இருக்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme. Permanent

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திரநாடு நிகழ்ச்சியில நேஷனல் பால் பவன் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். தேசிய பால பவன், இது வந்து குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய திறன்கள்

வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு முறைசாரா கல்வி இல்லாமல் இன்ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக அவங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்கோ அதை வளர்க்குறதுக்கும் அதே மாதிரி படிப்பை ரொம்ப சுலபமாக படிக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதோட முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு மூன்று நோக்கம் வந்து இருக்குது. இந்த தேசிய பாலபவன் அதோட நோக்கம், இந்த அமைப்போட நோக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு மூணு இருக்குது. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த படைப்பு திறன், கலை, இசை, நாடகம் மற்றும் அறிவியல் ஆர்வத்தை கண்டறிந்து அதை இன்னும் மெருகேற்ற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஒருவேளை அவங்க நல்லா வரையறவங்களா இருக்கலாம், இல்ல பாடுறவங்களா இருக்கலாம், நடனம் நல்லா ஆடுறவங்களா இருக்கலாம். இதை தாண்டி சிறப்பு திறன் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த திறன் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அந்த ஆர்வத்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை இன்னும் மெருகேற்றுறது முதல் நோக்கமா இருக்கு. இரண்டாவது நோக்கம், ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, சுமைகளற்ற கல்வி. இப்போ ஸ்கூலு இல்லை வேற எங்கேயாவது படிப்பு எக்ஸாம்னா குழந்தைங்க, சில குழந்தைங்க பயப்படும் இல்லையா, அந்த பயம் அப்புறம் அந்த மன அழுத்தம் இல்லாத மகிழ்ச்சியான சூழலில் கற்றலை ஊக்குவித்தல், அதாவது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயம் படுத்துற மாதிரி ஒரு சூழல்ல இல்லாமல் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கு வந்து கற்பிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அடுத்த நோக்கமா இருக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சமூக ஒருமைப்பாடு. அதாவது பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த குழந்தைகள் இங்க வர்றதுனால அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து பழகும் பொழுது அந்த வாய்ப்பு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கு. இந்த மூன்று நோக்கங்களோட தான் இந்த தேசிய பாலபவன் அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்கு. இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. அது என்ன பிரிவுகள்லாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. திருடா திருடா திரைப்படத்திற்காக உன்னிமேனன், மனோ, சித்ரா பாடியிருக்காங்க ஏ அழகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:35 ஆயிட்டு இருக்கு.

திருடா திருடா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் பிற்பகல் 2:42 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சி தேசிய பால பவன் பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இதுல வந்து முக்கிய செயல்பாடுகள் மற்றும் பிரிவுகள் இருக்கு. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்க்கலாம். தேசிய பால பவன் அப்படிங்கிற வளாகத்துல குழந்தைகள் பல்வேறு திறன்களை வளர்ப்பதற்கான பல பிரத்யேக பிரிவுகள் இங்க வந்து செயல்பட்டு இருக்கு. அதுல முதலாவதாக கலை மற்றும் கைவினை பிரிவு, கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சில குழந்தைகள் வந்து நல்லா ஓவியம் வரையும், அதுக்கப்புறம் இந்த களி மண் வச்சு பொம்மைகள் செய்கிறது, கைவினை பொருட்கள் மற்றும் மர வேலைப்பாடுகள் போன்றவற்றில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒருவேளை ஒரு குழந்தைக்கு நல்லா வரையக்கூடிய ஆற்றல் இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்ட்டில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு அந்த திறனை இன்னும் மெருகேற்றுறதுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாரம்பரிய மற்றும் நவீன நடனம் இருக்கும் இல்லையா, இசை நடனம் மற்றும் இந்த வாய்ப்பாடு போன்றவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த திறனை இன்னும் சிறப்பாக வளர்த்துக்கிறதுக்கு இங்கே நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் செயல்பாடுகள். அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த சயின்ஸில் முக்கியமாக நிறையா இன்னோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய குழந்தைகள் ஆசைப்படுவாங்க. புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இங்கே பிரிவு இருக்குது, அறிவியல் செயல்பாடுகள் அப்படின்னு. அதில் எளிய முறையில் அறிவியலை வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, அதுவும் பரிசோதனைகள் மூலமாக. இப்போ

படித்து எக்ஸாம் எழுத மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அறிவியலில் அது ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரோ மாடலிங்கும் இருக்குது, அதாவது கணினி அறிவியல் மற்றும் மாதிரி வடிவமைப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே இங்கே அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதனால் அறிவியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைகளுக்கு இது ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்வத்தில் அவங்க புதுசு புதுசாக சின்ன வயசுலேயே புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கும், என்னென்னா விளையாட்டு தான். விளையாட்டுன்னு பார்க்கும்போது நிறைய, இப்போ செஸ்ஸாக இருக்கட்டும், கேரம்போர்டாக இருக்கட்டும், இல்லை உடற்பயிற்சியாக இருக்கட்டும், பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது. குழந்தைகளை கவரும்படி வந்து இங்கே டாய் ட்ரெயின், அறிவியல் பூங்கா மற்றும் விலங்கியவியல் பிரிவு இது எல்லாமே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தியரிட்டிக்கலாக படிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, இங்கே எல்லாமே ப்ராக்டிக்கலாக செயல்முறையாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு அறிவியல் பூங்கா அப்படிங்கும் போது அங்கே நிறைய ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சு படிச்சுக்கிறாங்க. அதேமாதிரி டாய் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரோ மாடலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தானாகவே வடிவமைப்பு செய்வாங்க இல்லையா. இப்போ ஒரு ஏரோப்ளைனையோ இல்லை ஒரு ஹெலிகாப்டரையோ அவங்களே பார்த்து அவங்களே வடிவமைப்பு செய்கிறது, இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாமே இருக்கு தேசிய பால பவன்ல. குழந்தைகள் வந்து இதுல அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிரிவில் அவங்க சேர்ந்து படிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, சங்கர் மகாதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க முதல்வன் திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக பிற்பகல் 2:45 ஆயிட்டு இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498645 8, இணைப்பெண்ணாக 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சி நேரம் சரியாக பிற்பகல் 2:53 ஆக இருக்கு. இன்னைக்கு நம்ம தேசிய பாலபவன் பத்தி தான் கேட்டிருந்தோம். இதுல முக்கியமா ஒரு விருது கொடுக்கறாங்க இந்த பாலபவன்ல, தேசிய பாலஸ்ரீ விருது அப்படிங்கிற ஒரு விருது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பிரிவுகள் இருக்கு. குழந்தைகளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிரிவில் அவங்க சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தேசிய பால பவன் வழங்கும் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது இந்த தேசிய பாலஸ்ரீ விருது. இது பார்த்தீங்கன்னா படைப்பு திறன், கிரியேட்டிவாக அவங்க ஏதாவது பண்ணுறாங்க, கிரியேட்டிவாக எழுதுறாங்க வரைகிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு விருது. அப்புறம் கலைத்திறன், அறிவியல் புத்தாக்கம் மற்றும் கிரியேட்டிவ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இப்போ இசை நடனம் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்க அதில் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுலேயுமே வந்து நிகழ்த்து கலை மூலமாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த துறைகளில் அசாதாரண திறமை வெளிப்படுத்தும் குழந்தைகளுக்கு இந்த மதிப்புமிக்க விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. புது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அமைப்பு தான் இந்த வந்து தேசிய பாலபவன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை தவிர இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மாநில பாலபவன்கள், ஸ்டேட் பால் பவன்ஸ் அப்படின்னு மாவட்ட மையங்கள்

செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் உள்ள தேசிய பாலபவனோட தான் இணைக்கப்பட்டு இருக்கும். நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளுக்கு இந்த சேவையை கொண்டு சேர்க்கிறது. இந்த தேசிய பாலபவன் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மையம் இல்லை, இது குழந்தைகளின் கனவுகளுக்கு சிறகு கொடுக்கும் ஒரு பாசறை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 2021 நூற்றாண்டில் குழந்தைகள் எதிர்கொள்கின்ற சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகம். இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு சுய நம்பிக்கை, உலகளாவிய சிந்தனை, இது எல்லாமே இந்த தேசிய பாலபவன் வந்து கொடுக்குது. இத்தகைய அமைப்புகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கு, இன்னும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் எதிர்காலம் மேலும் பிரகாசமடையும் இந்த தேசிய பாலபவன் மூலமா அப்படின்னு சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மின்னலை திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா டிம்மி பாடியிருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களை. நேரம் 3:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க.

இந்த குக்கு நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடலின் நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல் நம்ம நிலைப்பான் பழைய 102.6 ஒளிபரப்பாகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடலோட திரைப்படம், பாடலின் வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் 9443607 94. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. உங்களுடைய பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 வரும். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9443363794. நிகழ்ச்சியில் முதல் பாடல் புது கவிதை திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. இதை விருப்பமாக கேட்டிருக்காங்க சாம்பவர் வடக்கரை பரமசிவன், தமிழழகன், சுரண்டை கே தாமஸ்.

நேரம் 1:09. இனிய பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது கோகோ நிகழ்ச்சி. அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல், யாருக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குருவன் கோட்டையிலேருந்து முருகன், தீபக் இவங்க கேட்டிருக்காங்க. தென்காசி பட்டணம் படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 3:15. கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கொக்கோ நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. உத்தமராசா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, திண்டுக்கல்லேருந்து சுந்தர்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498-6458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மூன்று மணி 21 நிமிடத்தில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது குக்கு நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வெற்றி பெறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, நாம் செய்கிற முயற்சி மட்டும்தாங்க. எவ்வளோதான் திறமை இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி இல்லை அப்படின்னா அந்த திறமை வந்து முழுமையாக வெளிப்பட வாய்ப்பு கிடைக்காது. அதே நேரத்தில் சாதாரண திறமை இருக்கிறவங்க கூட தொடர்ந்து முயற்சி செய்கிறப்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிறத நம்ம வந்து நிறைய கதைகள் வந்து நம்ம நிஜத்தில் நடந்ததே நம்ம வந்து பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா. முயற்சி அப்படின்னா பெரிய சாதனை இதெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். ஆனால் உண்மையிலே நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே முயற்சி தான் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கவே முடியாது. காலையில் வந்து அலாரம் வச்சு எழுமணும் அப்படின்னு அலாரம் வைப்போம். அலாரம் அடித்தது என்ன தோணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தோணினாலும் எந்திரிச்சு அந்த நாளை தொடங்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணிட்டோனாலே அதுவே முதல் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. லவ் டுடே திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர், சரவணகுமார், ஹரிகிருஷ்ணன், பிரபாகர், ராஜகுமாரன்.

நேரம் 3:27. கொக்கோ நிகழ்ச்சியில் 80களில் வெளியான திரைப்படங்கள் இந்த பாடல் கேட்டுட்ருக்கோம். நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அது வந்து ஒரு சின்ன முயற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சின்னதாக ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு தெரியும் போதே நம்மளுக்கு நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் உங்களால் முடிஞ்ச முயற்சியை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, சிவநாடானூர்லேருந்து மாறி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இனிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது கொக்கு நிகழ்ச்சி. நேரம் 3:34 ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு 80களில் 90களில் வந்த பாடல் கேட்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உடனே மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 944

6 0 7 9 4 9 4 4 3 3 6 0 7 9 4 இந்த நம்பருக்கு உங்களோட பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படிங்கிற பாடலுடைய விவரம், திரைப்பட பாடலுடைய வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. உங்களோட பாடலும் நம்ம நிலை பண்பலை 102.6 ஒலி வளம் வரும். அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க பாளையங்கோட்டையிலேருந்து செம்புலன் ஆதிக்கவி.

இனிமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது குக்கு நிகழ்ச்சி நேரம், 3:40. முயற்சி அப்படின்னு ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம கூடவே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நாம் பார்க்குற பல சாதனையாளர்களுடைய வாழ்க்கையிலையுமே தோல்விகள் வந்து இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் அவங்க தோல்வியை முடிவாக நினைக்காமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு மீண்டும் முயற்சி பண்ணாங்க. அதனால தான் ஒரு பெரிய இடத்துக்கு அவங்களால போக முடிஞ்சிச்சு. அதனால் விடாமுயற்சி தான் அவங்கள இந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு கொண்டு போக முடிஞ்சுது அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கூடவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நாசரேத்துலேருந்து கே. ராஜேஸ்வரன், அஜய், சந்தோஷ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 1:47. குக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நிறைய முயற்சிகள் செய்துட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் சில முயற்சிகள் பெரிய அளவில் இருக்குது, சில முயற்சிகள் சின்னதாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு தெரியறதில்ல அப்படின்னு. இப்போ ஒரு செடியை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு விதையை போட்டதுமே அது வந்து பூ வந்துடாது, கனி கிடச்சிடாது இல்லையா. டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து பொறுமையாக அதுக்காக நம்ம காத்துட்ருக்கணும். அதுபோல் தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம முயற்சிகளை போட்டுகிட்டே இருக்க ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு மனிதன் திரைப்படத்திலேருந்து, கேட்டிருக்காங்க தேனியிலிருந்து கார்மேகம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 3:53. நாம் டெய்லியும் முயற்சி செய்து தாங்க இருக்கிறோம். நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னாலே அதுவுமே நாம் செய்கிற முயற்சினால்தான் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்ம உடல்நலத்தை பேணுறது கூட ஒரு முயற்சி தேவை இருக்குது. நம்ம தினமும் வந்து கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செய்கிறது, நல்ல உணவு சாப்பிட்றது, போதுமான தூக்கம், இந்த மாதிரி சிறிய சிறிய முயற்சிகள் செய்யும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே முயற்சி அப்படிங்கிறது உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர், லக்ஷ்மி, கணபதி, சரஸ்வதி, சரவணகுமார்.

நேர்களை நம்ம கொக்கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக நிறைய நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிறனால எல்லாருடைய பாடலும் வர முடியலை. ஆனாலும் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கு இரவு 8:05 கொக்கோ நிகழ்ச்சி நம்ம நிலைப்பண்பலையில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து இதே நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். 9443-60-794 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பாடல் நம்ம நிலைப்பண்பலையில் வரும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்காக மெசேஜ் அனுப்பிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, அனந்தபுரம் பிந்து, ஷைலஜா, நீலமேகபுரம், முரளிராஜ், மாதேஷ், கதிரவன், தென்காசி, குத்தாலிங்கம்,

கோவில்பட்டி ஆறுமுகராஜ், முக்குடல் காஞ்சனாதேவி, பனையடிப்பட்டி அரசு, வி கேபுரம் முகமது காசிம், கோவில்பட்டி பொன்மலர், கடங்கநேரி கண்ணன் சுமதி, வானரமுட்டி நம்பிராஜ், ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி. நம்ம நிகழ்ச்சிக்காக மெசேஜ் அனுப்பிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் உங்களுக்காக காத்துட்ருக்கு பொதிகை தும்பி நிரலை நிகழ்ச்சி.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே உற்சாகம் எங்கேருந்தான் வரும்னு தெரில. இப்போ அதே உற்சாகத்தை இன்னும் ரெட்டி பார்க்க நம்ம கூட வந்திருக்காங்க.
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா,
1: என்ன
0: ரொம்ப மகிழ்ச்சியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க.
1: ஆமா,
0: என்ன கதை?
1: எல்லாருக்கும் வந்து 2, 4, 6 அப்படியே அவங்களுக்கு எல்லாம் விழாம 1, 3, 5 அப்படின்னு விழணும். வந்து லிசி கிட்ட மாட்டிக்கணும், அதுதான் என்னுடைய ஒரே எண்ணமா இருக்கு. குறிக்கோளாகவும் நீ கொண்டு வந்திருக்க.
0: ஏன் இந்த முயற்சி?
1: ஏன்னா யாருக்கிட்டுமே ஒரு கேள்வி கேட்க முடியாது, எவ்வளவு கஷ்டம். அவங்களா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களை.
0: சரி இருக்கட்டுக்கா, கஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு பழகி போச்சு. விடுங்க விடுங்க. இன்னைக்கே நேயர்களே, நம்ம வந்து தாயை முருட்டி விளையாட இருக்கிறோம். நல்ல ஜாலியாக நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுக்காக சுமித்ராக்காவும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட ரூல் என்ன அப்படின்னு நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாமா?
1: ஆமாம், கண்டிப்பாக. 1, 3, 5 அப்படின்னு தாயம்
0: விழுந்துச்சுன்னா
1: இப்போ வந்து நாங்கள் கேள்விகளை கேட்போம், நீங்கள் பதிலை சொல்லணும். அதே மாதிரி 2, 4, 6 விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் என்ன கேள்வியானு கேட்கலாம். அதுக்காக தயவு செஞ்சு 1950 என்ன நடந்துச்சு, அப்புறம் ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கிற எழுத்தில் ஒரு 10 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு 40 செகண்டுக்குள்ள எவ்வளோ எவ்வளோ வேலையை வேணுமோ அவ்வளோ வேலையெல்லாம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் சிம்பிளாக பார்த்து பச்சை மண்ணுங்க நாங்கள்.
0: அதனால் நீங்கள் வந்து நல்ல ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி சூப்பரான கேள்விகளோடு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 256-11-32 மற்றும் எண் 256-11-33. நம்ம நிலையோட இனி 0-4-6-2.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை நேரம்.
1: மொத ஆளா வந்தாச்சா? ஓடோடி வந்திருக்கீங்களே, இப்ப எங்க உட்கார்ந்திருக்கீங்க?
2: வீட்டுல உட்கார்ந்திருக்கேன்.
1: வீட்டுல? ஓ, ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க?
2: முந்தானால் தோட்டத்துல.
1: இன்னைக்கு வீட்டுல
2: ஐயா தாத்தா கமலரச படிக்கல இருந்தே முந்தானால்.
1: சரி சரி, ஓகே ஓகே. உங்க பேரு, உங்க ஊர்லாம் சொல்லிடுங்க.
2: வடக்கு தர்மபுரி மாணிக்கவாசகம் பேசுறேம்மா.
1: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் ரொம்ப சிறப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி, உங்களுக்கு உருட்டு இல்லாமா?
2: உருட்டுக்கம்மா.
1: ஆமா,
0: உங்களுக்கு அக்காவுக்கு தான் போட்டி.
1: ஆமா,
0: ஒன்று விழுந்திருக்கு.
1: ஒன்று விழுந்திருக்கு. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், சரிங்களா? ஒன்றே நன்றே. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஜோக் சொல்றேன், நீங்க அதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரி. சரி சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அப்போ

0: உங்கள் கணவன் வந்து சொல்கிறாரு, 30 வருஷ கல்யாண வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னார். அது என்ன மாற்றம்?
1: ஒன்னே ஒண்ணு மாறி போச்சாமா?
0: ஒன்றே ஒன்று தான் மாறிப்போச்சா, மற்றது எல்லாம் அப்படியே தான் இருக்கான்.
1: அது தலைமுடி நடத்திருக்கோம்.
0: எப்படி எப்படி? அதுதான் சொன்னாரா, இவ்வளவு நாள் நீ சாப்பாடு போடும்போது கருப்பா தான் முடி கிடந்துச்சு, இப்ப வந்து வெள்ளை முடி கிடக்கு, அவ்வளவுதாண்டி மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாராம். ஒரு பிரச்சனை இருக்கு, அது ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: எப்படிக்கா
0: சட்டு புட்டுன்னு கேள்வி பதில சொல்லிட்டாரு.
2: ஆமா, நீங்க கூட எதிர்பார்க்கல,
0: மாதிரி யோசிப்பாருன்னு நினைச்சேன், ஆனா பலே ஆள் அவரு.
2: சரி, அடுத்து நீங்க வாங்க. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வரலையா? சரி சரி, என்ன பண்றது, பாக்கலாம் பாக்கலாம், என்னைக்காவது ஜோடி சேராமையே போகுது, அப்ப பாத்துக்கலாம். சரியா, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. மக்மைதாஸ். ஓகே, சரி, உங்களுக்கு வந்து இப்போ ரிசி உருட்டுவாங்க, என்ன நம்பர் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அவங்க தான், அவங்க தான். 4 விழுந்திருக்குதாம்மா, நீங்கள் லிசி கிட்ட தான் கேள்வி கேட்கணும்.
2: உங்களுக்கே இவ்வளோ சிரிப்பு?
0: இல்லை, வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு செய்கையில் சொல்கிற மாதிரி ஆகி போச்சு பாருங்க, தொடர்ந்து அதே இருக்கே, அதான்
1: கேட்டேன்.
0: கேளுங்க. எனக்கு ஒரு யோசனை இருக்குது, மழை நேரத்துல வரக்கூடிய ஆளா?
1: சொல்லுங்க.
0: மழை நேரத்துல வரக்கூடிய ஒரு ஆளான்னு கேட்டேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: நான் கண்டுபிடிச்சிட்டேனே. மழையில வரும்
2: ஈசல்.
0: அது ஒத்த கால் எங்க இருக்குது?
2: காளானா? காளான்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிச்சிட்டாங்களா? சூப்பர். பாத்தீங்களா, நானும் க்ளூ குடுக்கலாம். மழை காலத்துல வர்றது கேட்டவனே நீங்க கொஞ்சம் சிரிச்சீங்களா? அப்பா, அதே ஒரே ஆளு, அந்த ஆளுதான் ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க.
2: நம்ம குட்டி படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம், தொடர்ந்து நம்ம நேர்கள் கூட விளையாடலாம்.
0: ஆஹா,

0: நேரம் 4:12 பொதுகை தும்பி கேம் ஷோவில் சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம். யார் எங்கேருந்து விளையாட வந்திருக்கீங்க? ம், சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர், ஊர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: பூலாங்குளத்துல சுப்பிரமணி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? சரிங்க,
0: சரி,
1: விளையாடலாமா? ஓகே ஓகே. ரெண்டு விழுந்திருக்கு. நீங்க தான் என்கிட்ட கேள்வி கேட்கணும். ஆமாங்க. பாட்டை கண்டுபிடிக்கணுமா? ஆ சொல்லுங்க. ஆ,
2: நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி.
0: இன்னொரு
1: அடுத்த லைன் சொல்ல மாட்டீங்களா?
2: ஆமா,
1: இது தெரியும்,
0: ஆனா தெரியல.
1: நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி அப்படி வரும். ஐயோ இறைவனே, இனி காத்திரலன்னு ஏதாவது சொல்லுங்க.
0: டைம் முடிய போகுது.
1: இந்த பாட்டு ஆ சரி, கண்டுபிடிச்சிட்டேன். இது

0: பிரபு சத்யராஜ் நடிச்ச திரைப்படத்துல உள்ளது. சரிதானே? ஒரு காதல் என்பது
1: உன்
0: நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்து இத்தனோடு குடுத்துட்டு. ஆனா ரொம்ப அநியாயம் பண்றீங்க வர வர எல்லாரும். நாங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணிட்டோம். ஐயோ மேடம் கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் சிம்பிளா கொடுங்க, நமக்கு மட்டும் கிடுக்கு பிடி போட்ட மாதிரி கேக்குறது. சரிதான் சரிதான், ஓகே. நிகழ்ச்சி கலந்துக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: வாங்க, வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாரு, எங்க இருந்து வெளியாட வந்திருக்கீங்க?
3: மாவட்டம்.
0: சரி சரி சரி, எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்ல எப்படி இருக்குது? என்ன என்ன விழுந்திருக்கு?
2: அஞ்சு
0: ஐந்து. இப்ப லிசி தான் உங்களுக்கு, லிசிக்கு பயங்கரமான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட கேள்விகளை கேட்க போறாங்க, சொல்லுங்க நீங்க. சரிங்களா
2: அழகப்பன் சார், ரொம்ப ஈஸியான ஒரு விடுகதை சரிங்களா உங்களுக்கு? ஒரு மரத்துக்கு 12 கிளைகள், கிளைக்கு 4 கூடுகள், கூட்டுக்கு 7 முட்டைகள்.
0: ரொம்ப பாவம்.
2: 7 முட்டையில ஒரு முட்டை வந்து பொன் முட்டை, இவ்வளவுதான். ஒரு மரம், அதுக்கு வந்து 12 கிளை, அந்த 12 கிளைக்கும் 4 கூடு இருக்கு. அந்த 4 கூட்டுக்கும் ஒவ்வொரு கூட்டுலயும் 7 முட்டை இருக்கு. அந்த 7 முட்டையில ஒரு முட்டை பொன் முட்டை.
0: அது என்ன முட்டை? அது என்ன பொன் முட்டை? எது ஒன்னே ஒன்னு கேட்டிருக்காங்க. 7 7 இப்படி நீங்க பிரிச்சு பிரிச்சு பாக்கணும், ஒரே இடத்துல நிக்க கூடாது. சரி, பொழுதுபோகலையே அப்படின்னு ஒரு மனுஷன் போனை போட்டு பேசுனா 7 முட்டை, 4 முட்டை, 5 முட்டைன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? முட்டை விற்கிற விலையில அல பொன் முட்டை வேறையா? எங்க போவேன் நான், நான் எங்க போவேன்? தெரியாதனமா கால் பண்ணு தப்பாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு.
2: சுமித்ராக்கா, இப்போ உங்களுக்கு தோணுமே எனக்கு 5 விழக்கூடாதுன்னு?
0: வாய்ப்பில்ல, இனிமேல் 5, 3, 1 விழவே கூடாது என்பதை நான் வந்து இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன், அவ்வளவுதான். சரி, அவர் பாவம்.
2: சரி சொல்லுங்க சார்,
0: க்ளூ ஏதாவது கொடுங்கம்மா. பாவம்
2: எப்படின்னா அது டெய்லி ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாம். நம்ம 4
0: கிழமை அந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். என்னங்க சார் இருக்கீங்களா சார் புலோகம்? ஐயா ஏதாச்சும் சொல்லுங்க. ஆனாவனா ஈனா ஏனா ஏதாவது வாரங்கள் அந்த அந்த மாதிரி சொல்லுங்க.
2: டைம் முடிஞ்சிச்சு,
0: முடிஞ்சுடுத்து.
3: டைம் போட்டாச்சா?
0: சரி, இத சொல்லுங்கமா, உங்க பதில சொல்லிருங்க. பாவம்
2: சார், உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நான் பதில் சொல்லவா?
3: சொல்லுங்கமா.
2: ஒரு மரத்துக்கு 12 கிளைகள்னு சொன்னோம்.
0: 12ங்கிறது
2: 12 மாதம்,
0: மாசம். சரியா?
2: கிளைக்கு 4 கூடு,
0: 4 வாரங்கள்.
2: வாரங்கள். கூட்டுக்கு 7 முட்டைன்னு சொன்னோம்.
0: 7 நாட்கள்.
2: அதுல ஒரு முட்டை தங்க முட்டை, ஞாயிற்றுக்கிழமை.
0: ஆமா,
2: விடுமுறை நாள்.
0: எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறாங்க, கேக்குறாப்ல. கேள்வி கேட்டாலும் சும்மா நச்சுன்னு போட்டு உடைச்ச மாதிரி கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா
2: சார். கஷ்டமா கேட்டுட்டு போல இருக்கு
0: அவரு. பாவம், எங்க போய் முட்டைன்னு யோசிச்சுட்டு இருக்காரு சார். சூப்பர் சார், நிகழ்ச்சி கலந்து நன்றி, தேங்க்யூ.
2: சுமித்ராக்கா, அவ்வளோ கஷ்டமாவா இருந்துச்சு?
0: இது உனக்கு ஈஸி தான்.
2: ஏன்னா எனக்கு பதில் தெரியும் பாருங்க, அதனாலதான் ஈஸி. நேர்கள் உண்மையிலே இப்படி ஒரு க்வெஸ்சன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளும் சொல்லியிருக்க மாட்டோம்.
0: யோசிச்சுட்டு இருப்பாங்க.
2: சரி சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். உத்தம புத்திரன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.
4: Your mama, you know how me nerdy kiss on the dance floor, baby.

0: ஆமாம்,
1: ஆ ஓகே சார். அப்புறம் காஃபி டீ இதெல்லாம் குடிச்சிங்களா குடிக்கலையா? குரல் கொஞ்சம் கம்மியாக
0: காஃபி
1: இருக்கு.
0: காஃபி தயாராகிட்டு இருக்கு. நீங்க அடிக்கடி
1: தயாராகி
0: ஏன்
1: கொண்டே
0: வந்து உங்கள்கிட்ட
1: இருக்கிறது.
0: இதையே கேட்குறீங்க? காஃபி தயாராகிட்டு இருக்கு, குடிக்க போறோம்.
1: சரி, ஒரு கப் காபி
0: நீங்க வாங்க,
1: தருவீங்களா? சரி வாங்கி தாரேன்
0: நீங்க
1: அப்படின்னு ஒரு
0: வாங்க
1: வார்த்தை யாராவது சொல்லுவீங்கன்னு கேட்டா, குடிச்சாச்சு மேடம்,
0: வாங்க
1: குடிக்கத்தான்
0: வாங்க
1: போறோம.
0: வாங்க வாங்க வாங்க.
1: என்னத்த வாங்க வாங்க வாங்க வாங்க, வாயில தான், என் வாய் வார்த்தையில தான் வாங்க வாங்க சொல்றீங்களே தவிர செயல்ல ஒண்ணும் இல்லையே.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: கண்டிப்பா
0: வாங்க.
1: கண்டிப்பா.
0: நீங்க நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம்,
1: சரி
0: ஏறும்.
1: சரி சரி, நாங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வர்றோம். பெரிய
0: வயசான
1: சரி பெரிய விருந்தே
0: ஆட்கள்.
1: வச்சிருவோம் சரிங்களா?
0: ஆமா கண்டிப்பா.
1: ஓகேங்க சார், நீங்கள் உருட்டுங்கம்மா. லிஸி உருட்டியிருக்காங்க, ஆறு விழுந்திருக்கு. நீங்கள் தான் எங்கிட்ட கேள்வி கேட்கணும்.
0: அப்படியா?
1: ஆமாம்
0: ஓகே ஓகே. ஒரு சின்ன ஜோக் மாதிரி.
1: ஆ
0: ஒரு யானை வந்து அசையாம அப்படியே, தலைய அசையாம அப்படியே நின்றுட்டே இருக்குது.
1: சரி,
0: அத அசைய வச்சா அதுக்கு வேண்டிய பரிசுகள் நான் தர்றேன்னு சொல்லி அந்த யானைப்பாகன் சொல்றாரு.
1: சரி,
0: நிறைய பேர் வந்து என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, அசைய மாட்டேங்குது. ஒரு வயசான தாத்தா வந்து அவர் காதுல என்னமோ சொன்னாரு, ஒன்னே தலைய ஆட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு?
1: வாழைப்பழம் வாங்கி தரேன் சொன்னாரா?
2: இல்ல, பலாப்பழம்.
0: நோ,
1: இல்லையா?
0: இதுக்கெல்லாம் அசருமா?
1: அதெல்லாம் அசர மாட்டானா? டேய், உன் காது பக்கம் எறும்பு போகுதுடா அப்படின்னு சொன்னாங்களா?
0: நோ நோ, அதுக்கும் அது அசரல.
1: என்னதான் அந்த யானைக்கு? ஐயோ,
2: அந்த வயசான தாத்தா வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா
0: ஆமா,
1: அவங்க தான் சொன்னாங்களா? காதுக்குள்ள யானைக்கு காதுல. ஐயோ, பெரியதா க்ளூ ஏதா இருக்குமா?
0: அப்படியா? அவரு பொதுவா பொதுவா
1: என்ன சொல்ல வரேன்னா,
0: ஜாதகம் பாக்கறக்கூடிய செயல்
1: ஜோசியக்காரர் தெரியலீங்க, நீங்களே சொல்லிருங்க. சூப்பருங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். நன்றி, தேங்க்யூ. கல்யாணம்னு சொன்ன குஷி ஆயிடுச்சு போல இருக்கு யானை. எல்லா மனுஷனும் அப்படிதான் குஷியாகி தலையாட்டுறான், அப்புறம் ஆட்டவும் முடியாம வேணான்னு சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு?
2: பழையபடி யானை மாதிரியே அப்படியே
1: இருந்துடலாம்.
2: சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யார், எங்கேருந்து பேசி வந்திருக்கீங்க?
3: ஆவடையானூர் ராமர்.
1: ஆவடையானூர் ராமர், நல்லமா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: என் ரெண்டு பேர் ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்கும்.
3: நன்றி.
1: இப்ப அடுத்து விழுற நம்பரை வச்சுதான் யார் ஜாலியா இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியும். சரிங்களா?
3: சரி மேடம்.
1: நான்கு விழுந்திருக்காமா? அந்த பொண்ணான வாயை திறந்து எதையாவது லிசி கிட்ட கேளுங்க, கேட்டே ஆகணும்.
3: கோயிலுக்கு சாமி கூட போறாங்க.
1: சரி,
3: சாமி கும்பிட்டு முடிஞ்சு எல்லாத்துக்கும் விருதி தானே கொடுப்பாங்க? ஆனா கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரு அடி கொடுக்காங்க.
1: எல்லாருக்கும் ஒரு அடி கொடுக்காங்களா?
3: என்ன காரணம்?
1: சாமி கும்பிட போனா அடி கொடுக்காங்களா? ஆத்தடி, இது என்ன கதையா இருக்கு? அடி
2: அடி கொடுக்கறாங்களா?
1: என்ன அடி? ரொம்ப அநியாயமா இருக்கு. ஜோக்குங்கிறப்ப எங்க நம்மள விட பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் வெளியே ரொம்ப உலாவிட்டு நம்ம தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அத்தனையும் தவறு அப்படிங்க மடியில் நல்லா குணங்குன்னு கூட்டு வைக்கிறீங்க. கோயிலுக்கு போய் சாமி
3: கும்பிட்டா
1: பாருங்க, லிசி ஒரு புத்திசாலி அப்படிங்கறது அப்பப்போ
3: அனுபவம் இருக்கு.
2: அப்பதான் ஒரு
1: கண்டுபிடிச்சு ஒத்தேடி பாதையில இருக்குது. அம்மா,

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:24. நம்ம பொதுகை தும்பி கேம் ஷோவில் விளையாட போகிற அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்
1: மலை. வணக்கம். யார் எங்கேருந்து பேசி வந்திருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நல்லமா இருக்கும். அழகிய நம்பி, திருநெல்வேலி. அன்னைக்கு நீங்கள் பேசுனீங்க இல்லையா?

0: நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார்.
2: ஓகே சூப்பருங்க, ஜெயிக்க வச்சிட்டீங்க.
1: சுமித்ராக்கா
2: என்ன
1: எப்படி நான் பதில சொல்லிட்டே பாத்தீங்களா, நீங்க கூட யோசிக்கவே இல்ல.
2: ஒரு புத்திசாலிமா.
1: சரி,
2: ஆனா கல்யாணம் அப்படிங்கிற தலையாட்டமான்னு சத்தியம் எனக்கு தெரியாது.
1: ஆமா ஆமா, அது நானுமே எதிர்பார்க்கலாம்.
2: நல்லது நடக்கட்டும்.
1: சரி, அடுத்த நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். RRR திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: நேர்களே, ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டுருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. தாயமுருட்டி விளையாடுறோம். நேர்கள் வந்து நிறைய சர மாதிரியான கொஸ்டின்ஸால் நம்மளை திணற அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நேர் யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: யாரு, எங்கேருந்து பேசி வந்திருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன்.
1: பூலாங்குளம் முத்து, அப்படியே அந்த பக்கமா சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்குது காத்து. என்ன

0: எவ்வளவுதான் அடிச்சிட்டு இருக்கு, 4 மணிலிருந்து அடிச்சிட்டு இருக்கு, லைனே கிடைக்க மாட்டேங்குது.
1: ரொம்ப அடி
0: நாலாப்பதா போகுது.
1: அடியாத்தி, இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணீங்க, இப்பதான் லைன் கிடைச்சிருச்சு இல்ல? நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப
2: நல்லா இருக்கும் சார். இப்போ
0: உருட்டுங்க.
1: உருட்டுங்க, அவரே சொல்லிட்டாரு.
2: ஆறு விழுந்திருக்கு,
1: ஆறு விழுந்திருக்கு. நீங்க தான் கேளு கேட்க மாட்டிக்கிட்டேனே, நான் மாட்டிக்கிட்டேனே.
0: நீங்க கேக்கலாம், நான் கேக்கணுமா?
1: நீங்க கேக்கலாம்ங்களே. தான்
0: சரி. அப்போ பொது அறிவு தான் இருந்தாலும் கேட்கேன்.
1: பொது அறிவு சொல்றாள் லெவல்லையா நான் இருக்கேன். சரி இருக்கட்டும்,
0: சரி கேட்கேன். முடிஞ்சதை கேட்கேன், நானா எழுதி வச்சதுதான்.
1: சரி சரி.
0: தொங்கினால் ஒளிந்துவிடும், தொடாவிட்டால் உடல் கெட்டுவிடும், அது என்ன?
2: திருப்பி சொல்லுங்க.
0: தொங்கினால் ஒடிந்துவிடும்,
1: தொங்கினால்
0: உடல் கெட்டுவிடும். இது ஒரு சாப்பிடுற பொருள் தான்.
1: தொங்கினால்
0: ஒடிந்துவிடும், தொடாவிட்டால், அதாவது சாப்பாட்டுல இதை தொடாவிட்டால் உடல் கெட்டுவிடும்.
1: சாப்பாட்டுலயா?
0: இன்னொரு குழு இருக்கு, அதை சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருங்க.
2: அதுக்குதானே க்ளூ கேக்குறோம் சார், சொல்லுங்க சார்.
0: அதான் சொன்னம்ல, சாப்பாடு, சாப்பாடு கூட சேர்க்கறதுதான். அதாவது தொங்கினால் ஒடிந்து விடும்,
1: தொங்கினால் ஒடிந்து விடும்,
0: தொடாவிட்டால் உடல் கெட்டு விடும், அது என்ன?
1: தொடாவிட்டா கெட்டுடும்.
0: சாப்பாடு, சாப்பாடு கூட
1: உள்ளதுதான்.
0: சிம்பிளா சொன்னா இன்னொரு குழு வேணா கொடுக்கலாம். ஆனா பாயிண்ட் எனக்கு தெரியுமே, பாயிண்ட் தந்துருவீங்களா? குழு கொடுத்தா
1: தந்துருவோம்.
0: கீரை வகையை சேர்ந்தது.
1: கீரை, ரெண்டு கீரையா?
0: டைம் போட்டு வச்சிருக்கீங்களா அப்படி?
2: ஆமா, டைம் முடிச்சு,
1: டைம் முடிஞ்சு போச்சு.
0: சொல்லுங்க.
1: அதுதான் தண்டு கீரையான்னு கேட்டேன் நானு.
0: தண்டு கீரையில எப்படி தொங்க முடியும்?
1: அதத்தான் நான் தான் பேசாம போய்
0: இருக்கதே. அரைடி கூட இருக்காதே.
1: அகத்தி கீரை.
0: ஆஹா,
2: சரி சொல்லுங்க, டைம் முடிஞ்சிருச்சு.
0: முருங்கை கீரை.
1: முருங்கை? ஓ ஆமால, டங்கி உடைஞ்சிரும். இந்த அறிவு கூட இல்ல.
0: சும்மா தொட்டாலும் ஒடிஞ்சிரும்,
1: தொட்டாலே ஒடிஞ்சிரும். ஆனா அவன் சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போவான். ஆனா
0: தொட விட்டால் உடல் கெட்டு விடும்.
1: முடிஞ்சது, முடிஞ்சது, முடிச்சு விட்டுட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எவ்வளவு முடியுமோ
0: தோத்திட்டே இருக்கலாம். அந்த ஒரு வாட்டி ஜெயிச்சிரும்னு பார்த்தேன்.
1: ஓ, நீங்களும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? நல்லது.
0: 4 மணில இருந்து யோசி யோசி 4:35 வரைக்கும் யோசி.
1: ஆனா ரொம்ப வச்சிருக்கேன், ஆனா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க தெரியுமா.
0: கடையில ஒரு நாளால நிக்கி சீக்கிரம் பாயிண்ட் கொடுத்துருங்க.
2: பரிசு
1: தொகையை உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: நன்றி.
1: ஒரே சிரிப்பு ஜெயிச்சோம்.
2: ஆமா ஆமா ஆமா, என்ன சிரிப்பு. சரி சரி,
1: எல்லாரும் இருக்காங்க,
2: நம்மளுக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமலா போயிரும்.
1: அதானே.
2: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க?
3: உருட்டியாச்சு.
4: அதாவது நான் டெய்லர் ஆகுனால இந்த கேள்வியை
1: கேக்கேன். போன தடவை ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்துறாங்க.
4: கையில ஊசி குத்துன உடனே ரத்தம் வரும்.
1: ஆமா,
4: அது ஏன் வருது?
1: கையில ஊசியை குத்துனா, ஊசி குத்துன உடனே ரத்தம் வருது, ஏன் வருது? ரத்தம் உள்ள இருந்தா வரும், இல்லாட்டி வராது.
2: ஊசி குத்துன உடனே ரத்தம் வருது, ஏன் வருது?
1: ஏன் வருது? ஒய் ஒய், யாரா சொல்லுங்களேன், சொல்லுங்க.
4: நீங்க நீங்கதான் சொல்லணும்.
1: நாங்க தான் சொல்லணும். ஆனா யாருமே எங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க ஆள் இல்லையே. நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. கையில
2: இது எங்கயோ கேட்டிருக்கீங்கக்கா.
1: ஏன் ரத்தம் வருது? ரத்தம் இருக்கிறதுனால ரத்தம் வருது, இல்லாட்டி வராது. ஐயோ,
4: 5 மணி வரைக்கும் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கேன்.
1: சத்தியமா எங்களால கண்டுபிடிக்க முடியும்னு ஐடியாவே இல்ல. மூளையை கழட்டி வச்சுட்டு வந்தாச்சு. அது இருந்தா தானே யோசிக்க முடியும்.
2: சொல்லுங்க சொல்லுங்க
1: சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க.
4: அதாவது ஊசிட்டு குத்தனா ரத்தம் வருதுன்னா குத்துனது யாருன்னு பாக்க வருது.
1: ஓ, ஐயோ முடியல என்னால. ஓ, குத்துறவன் எவன்டா, நான் பாக்க வரேன்னு வீறு கொண்டு எந்திரிச்சு வருது சிங்கம் மாதிரி.
4: ஆமா ஆமா, அதனாலதான்.
1: சூப்பருங்க, சூப்பரான ஒரு ஜோக் சொல்லிக்கிங்க தெரியுமா. யோசிச்சு யோசிச்சு சிரிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஜோக் சொல்லிக்கிங்க, அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.
4: நன்றி, நன்றி மேடம்.

0: இனிமே ஊசிய குத்துவ, எந்திரிச்சு வந்துடும் படையோட, பார்த்து கவனம்.
1: ஆமால, சரி சரி, இனிமே பார்த்து எடுத்தா ஊசிய ஹேண்டில் பண்ணும் போல இருக்கு.
0: கொசு கிடைக்குது, ஏன்னா
1: நம்மளால கொசு கடிக்க, கொசு அந்த மாதிரி தான் இது. நம்மளால கொசுவை கடிக்க முடியாது, அதனால நம்மளை கடிக்குது. சரி, இப்போ நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.
2: குஸ்து அலமாஸ்மிகாசா சூமிகாசா ஷூ.

0: நேரம் 4:45. பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். சுமித்ராக்கா,
1: என்ன
0: என்ன ரொம்ப சோகமா இருக்கிறீங்க?
1: கேதியா கேதி, என்ன குட்டி குட்டி மண்டையெல்லாம் வலிக்குது.
0: சரி சரி, கவலைப்படாதீங்க. அடுத்து நீங்க கேள்வி கேட்கற மாதிரி
1: இருக்கான்னு பாப்போம்.
0: பாப்போம்,
1: நம்ம கேட்கற கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க அவங்க.
0: வணக்கம்
1: மாலை. வணக்கம், வந்திருக்கிறது யாரு?
2: மூன்று
0: விழுந்திருக்கு.
1: மூன்று விழுக்கு, நான் தான் கேள்வி கேட்கணும். சரியா? ஒரு கேள்வி கேக்குறேன், ரொம்ப குட்டிதான். அரசான் மனுஷனுக்கு வயிறு நிறைய 1000 முத்துக்கள், அவன் யாரு? அரசான் மனுஷன், அரசான் மனுஷன், அவன் வயிற்றுக்குள்ள 1000 முத்துக்கள் இருக்குதான், அவன் யாரு? நத்தை இல்ல,
2: நத்தை இல்ல,
1: சாப்பிடக்கூடிய
2: என்ன
0: சொல்லிட்டீங்க போல இருக்க. நீங்களும் இவ்வளவு ஈஸியான க்வெஸ்சன் எல்லாம் கொடுத்த அப்புறம்
1: கடலுக்கு போனாங்க, நத்தைய சொன்னாங்க, முத்து ஏதாவது எடுக்க போனும், போனவங்களை திருப்பி கூட்டிட்டு வந்து கிச்சனுக்கு கூட்டி தப்பா போச்சு.
0: சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம்.
1: யார், எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
2: நான் உறையம்ல இருந்து பத்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன்
0: பத்மாமா.
2: என்ன,
0: விளையாடிடலாமா? சரி, ரெண்டு விழுந்திருக்கு.
1: ரெண்டு விழுந்திருக்கு. நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
2: நான் தான் கேட்கணும்.
1: ஆமாங்க.
2: ஓட தெரியும், நடக்க தெரியாது, நான் யார்?
1: ஓட தெரியும், ஆனா நடக்க தெரியாதா?
0: கடிகாரமா?
2: இல்ல, இது டெய்லி யூஸ் பண்ணுவோம்.
0: என்னமா?
2: டெய்லி யூஸ் பண்ணுவோம். இது
1: டெய்லி நாம யூஸ் பண்ணுவோம்.
0: டெய்லி யூஸ் பண்ணுவோம்.
1: ஒரே இடத்துல நின்னு ஓடிட்டே இருப்பானா?
2: அப்படி இல்ல மேடம், ஓட தெரியும், நடக்க தெரியாது.
1: நடக்க தெரியாது, ஆனா நல்லா ஓடிட்டே இருக்கானா? யாரா அவன்? நமக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான்.
0: ஆமா ஆமா ஆமா, டெய்லி யூஸ் பண்ணவன் வேற சொல்லிட்டாங்கல்ல.
1: ஓட தெரியும் ஆனா நடக்க தெரியாது. யாராவது வந்து நமக்கு க்ளூ கொடுக்காங்களா? இதாமான்னு சொல்றாங்களா? அநியாயம் பண்றாங்களே. சரி சொல்லுங்க.
0: முன்னாடி நம்ம எங்கயோ
1: கேட்டிருக்கோம்.
0: சரி, இப்ப நிகழ்ச்சியில வந்துட்டு இருக்கு வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 4:54. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. இது பொதிகை தும்பை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ.
1: சுஜித்ரா
2: மேடம், நம்ம பக்கத்துல இருக்க மேடம் பேர் என்ன பேரோ சொல்ல தெரியலையே. ரெண்டு மேடத்துக்கும் எப்படி குரலே அப்படியே ஆளுக்கப்புறம் எப்ப போன் பண்ணுவோம்னு இருக்காங்க நம்ம ஜனங்க.
0: ஐயோ சரி, நம்ம விளையாட்டு

0: போயிடலாமா?
1: போலாம் போலாம்.
0: உங்களுக்கு ஒண்ணு
2: எனக்கு
0: விழுந்திருக்கு.
2: கொஞ்சம் விழுந்துருக்கு. நான் தான்
1: நீங்க தான் கொஞ்சம் ஈஸியா கேளுங்க பாப்போம்.
0: ஈஸியா கேளுங்கம்மா.
2: கேக்கட்டா?
1: கேளுங்க.
2: விருந்துக்கு அழைச்சு விதிய முடிக்கிறவன் அவன் யாரு? விருந்துக்கு கூப்பிட்டுட்டு விதியும் முடிச்சு விட்டுருவான்.
1: வாழலையோ?
2: இல்ல, விதிய எப்படி அவன் முடிப்பான்? வாழையில வந்து
1: என்னவா இருக்கும்?
2: விருந்துக்கு கூப்பிட்டுட்டு விதியையும் முடிச்சு விட்டுருவான். மோசமானவன்.
1: வீட்டுக்குள்ள
2: நம்மள பார்த்தவனே குடுகுடுன்னு ஓடிடுவான். அவனோட பெருந்தொல்ல
1: நினைக்க
2: இல்ல.
1: அப்ப லைட்டோ
2: இல்ல.
1: அப்போ நினைக்க
2: இல்ல. இந்த தரையா நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்க. அது மட்டும் எனக்கு தெரியும். இது ரொம்ப ஈஸிங்க. இவன் தொல்லை நமக்கு தாங்கவே முடியாது. நாம தான் அவனை கூப்பிடுவோம். விருந்துக்கே நாம தான் கூப்பிடுவோம்
1: வச்சுக்காங்களேன்.
2: இல்ல இல்லங்கிறேன். இவனும் நமக்கு தொல்லை தான்.
0: சரி டைம்
2: சொல்லிட்டா. எலி பொறி, எலி பொறி. நாம விருந்து வச்சு அவனை கூப்பிடுவேனா? அவனுக்கு விருந்து வச்சு அவன் விதியையும் முடிச்சு விட்டுருவோம்ல.
1: எல்லாம் சொன்ன எலிய
2: கசு கசு கசுன்னு சொன்னீங்களே. இந்த எலிப்பைய தொல்லை எவ்வளவு தாங்க முடியல. நாம தான் விருந்து வைப்போம் அவனுக்கு.
1: சரி மேடம் போ. நான் இதுக்கு வந்து பேசுறது இன்னைக்கு பேசி
2: இன்னைக்கு பேசிருக்கீங்க. உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு மார்க் கிடைச்சு பாத்தீங்களா? ஒரே ஒரு மார்க்கை வச்சு சுத்திக்கிட்டு
1: இருந்தேன்.
0: நன்றிம்மா, நன்றி.
2: ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.
1: தேங்க்யூ மேடம்.
0: என்ன ஒரு சிரிப்பு சுமித்ரா காக்கு.
2: என்ன ஒரு ஆனந்தம்.
0: எலியில தப்பிச்சிருக்கீங்க நீங்க.
2: எலி பொறிய விட்டு வெளியே வந்துட்டேன் நானு.
0: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: நாங்களும் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக இருக்கிறோம். நீங்க உருட்டுங்க.
3: போன கேள்வி அது கொசு தானே விட அப்படிதானே?
2: இல்ல, எலிப்பொறி.
3: எலிப்பொறியா?
2: ஆமாங்க ஆமாங்க.
3: அது அது அதாவே வந்து மாட்டிக்குது. இல்ல
2: அதேதான். உருட்டுங்கம்மா.
0: நான்கு
2: விழுந்திருக்கு. நீங்க தான் லெசி கிட்ட கேள்வியை கேட்கணும். கேளுங்க.
3: அப்படியா?
2: ஆமாங்க.
3: சரி லெசி மேம், உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
0: கேளுங்க.
3: ஒரு விடுகதை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு கம்பி, அது என்ன?
0: விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு கம்பி.
3: ஒரு கம்பி.
0: கம்பி.
3: அந்த கம்பி வந்தா எல்லாருமே சந்தோஷப்படுவோம்.
0: சந்தோஷப்படும். வானவில்லா?
3: இல்ல,
2: எப்பவுமே
3: ஜாஸ்தியா பேசுறவங்க ஒரு நாள் அமைதியா இருந்தா உலகம் கேக்குமா?
2: அப்படியா? என்னுடைய அமைதிக்கு இவ்வளவு பெரிய விளக்கு கொடுத்துக்கீங்களே, ரொம்ப நன்றி
0: சார். உங்க க்வெஸ்சன் எப்படி சார் எங்களை அமைதியா
2: சொல்லட்டுங்களா? மின்னலா? அவங்க சொல்றாங்க மின்னலுக்கும்
3: மண்ணுக்கும் இடையே ஒரு கம்பி. ரொம்ப ஈஸியா உங்களை ஜெயிக்க வச்சிருக்கேன் கஷ்டப்படுத்தல. இது வந்ததுன்னா விவசாயிகள் ரொம்ப
0: மழை மழை மழை
2: மழை மழை மழை எஸ் மழை தானே?
0: ஆமா
3: அதேதான் அதேதான்.
2: சூப்பர், அழகான கம்பி தான். இந்த கம்பியத்தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கெல்லாம் வந்துருவாப்ல. ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கடந்து கொண்டதுக்கு.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். டைமும் ஆயிடுச்சு. நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மார்க் வாங்கினவங்க வடக்கு கரம்பனூர் மாணிக்க வாசகர், திருவள்ளி அழகி நம்பி, தென்காசி பூலாங்குளம் முத்து, வாழவந்தான் ரவி, கடையநல்லூர் பீமா, உடையாம்புலி பத்மா, வேலூர் காட்பாடி சந்திரசேகர். எல்லாருக்குமே வந்து
2: வாழ்த்துக்கள். இந்த தடவை எங்கள் ரெண்டு பேரையும் விடவும் நீங்கள் தான் அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கலந்து கொண்டவங்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி.
0: நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கூட பேசிட்டு இருந்தோம். நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
2: நான் சுமித்ரா.
0: நேர்களே, இனி கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்கொள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 5:03. படமும் பாடலும் நிகழ்ச்சி இது. இன்றைக்கு நாம் 1992 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கிறோம். முதல் திரைப்படம் சின்ன கவுண்டர். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 1992 ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா, சத்யபிரியா, கவுண்டமணி, செந்தில், வடிவேல், இப்படி நிறைய கேரக்டரில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதோட நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து சின்ன கவுண்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துலேயும், சுகன்யா அவங்க வந்து தெய்வானை அப்படிங்கிற கேரக்டர்லேயும் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் அப்படின்னா, சின்ன கவுண்டர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிகர் விஜயகாந்த் வந்து அந்த படத்தில் ஒரு கிராமத்தில் மதிப்பு மிக்க பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போதும் நீதியோடும் நேர்மையோடும் தீர்ப்பளிக்கிறதால ஊர் மக்கள் வந்து அவங்கள ரொம்பவே மதிக்கிறாங்க. அதே கிராமத்தில் வாழ்கிற தெய்வானை அதாவது சுகன்யா அவங்க வந்து சின்ன கவுண்டரை வந்து விரும்பி திருமணமும் செய்கிறாங்க. ஆனால் சின்ன கவுண்டரோட நேர்மையும் செல்வாக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் போகுது. அதனால் அவருக்கு எதிராக சில சதிகளுமே செய்கிறாங்க. அப்புறம் நாட்கள் கடந்து போக

0: போது ஒரு கொலை வழக்கில் வந்து சின்னக்கொண்டர் மீது பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இதனால் அவங்க வந்து பல சோதனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அலறாங்க. கடைசியாக உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்து அவங்க மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பொய் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இந்த படம் வந்து நிறைய விருதுகளையுமே வாங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசோட மாநில விருதில் வந்து 3ஆம் பரிசு பெற்ற திரைப்படமாக இருந்திருக்கு 1992 திரைப்படத்தில். அதோட இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை சுகன்யா அவங்களுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருதும் கிடச்சிருக்கு. சினிமா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அவார்டும் கிடச்சிருக்கு. சின்ன கவுண்டர் திரைப்படம் அப்படின்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது முத்துமணி மாலை அப்படிங்கிற அந்த பாடல் தான். ஆனால் நம்ம இப்போ கேட்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமாக வந்து இந்த படத்தில் சுகன்யா வந்து அப்படியே சுற்றிட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் மனோரமா அவங்க வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு பாடம் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் இது. நாம் இப்போ பாடல் கேட்கலாம்.
1: நல்லா மாட்டிக்கிட்டா, இவளை விட்டுறாதீங்க, ரெடியா?

நேர்களையும் படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் 1992 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் அமரன். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 1992 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து கே ராஜேஷ்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்துச்சு. இதில் நடிச்சிருந்தாங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் கார்த்திக் பானுப்ரியா. இந்த படத்திற்கு இசை அப்படின்னா ஆதித்யன் அவர்கள் வந்து இசையும் அமைச்சிருந்தாங்க. கூடவே யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா ராதா ரவி, பிரதாப் போத்தன், ஷமி கபூர் இவங்க எல்லாமும் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இதோட கதை சுருக்கம் அப்படின்னா அமரன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து வராங்க கார்த்திக் அவர்கள். அவங்க வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழலில் வளர்ந்த ஒரு இளைஞன். சமூகத்தில் நிலவுற அநீதிகளையும் குற்ற செயல்களையும் கண்டு மனவேதனையும் அடைகிறாங்க. சூழ்நிலைகளோட காரணமாக அவங்களே வந்து குற்ற உலகில் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. குற்ற உலகத்தில் செல்வாக்கு மிக்க நபராக இருந்தாலும் தன்னோட மனசாட்சியோடு போராடி கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையில் காதல், நட்பு, துரோகம், அதிகார போட்டி இதெல்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை இன்னுமே சிக்கலாக்குது. கடைசியாக தன்னோட வாழ்க்கையில் செய்த தவறெல்லாம் உணர்ந்து உண்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க எதிர்கொள்கிற சவால்களும் அவங்களோட வாழ்க்கையின் முடிவும் படத்தோட உச்சக்கட்டமாக இருக்குதுங்க. இதுதான் கதை சுருக்கம். இந்த திரைப்படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா கார்த்திக் அவர்கள் வந்து முதன் முறையாக பின்னணி பாடகராக வந்து ஒரு பாடலும் பாடியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். அந்த பாடல் தான் நாம் இப்போ கேட்க இருக்கிறோம், வெத்தலை போட்டா அப்படின்னு தொடங்குகிற பாடல். அதோட இந்தியில் வந்து பிரபல நடிகராக இருந்த ஷம்மி கபூர் அவங்க வந்து நடித்த முதல் திரைப்படம் இது தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இசையமைப்பாளராக ஆதித்யன் அவங்க இசையமைத்த பாடல்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. வெத்தலை போட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல். அப்புறம் வசந்தமே அருகில் வா, சந்திரரே சூரியரே இதெல்லாமே ரசிகர்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்ற பாடலாகவும் அமைஞ்சிச்சு. இந்த படம் அந்த காலத்தில் ரொம்ப ஹைடெக்கான தொழில்நுட்ப தரத்திலலாம் உருவாக்கப்பட்ட படங்களில் ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா கார்த்திக் அவர்களுடைய மாஸ் நடிப்பு, ஆதித்யன் அவர்களோட துள்ளலான இசை, பி சி ஸ்ரீராம் அவர்களுடைய அசத்தலான ஒளிப்பதிவு, ஷம்மி கபூர் அவர்களுடைய தமிழ் அறிமுகம் இதெல்லாம் வச்சு அமரன் திரைப்படம் வந்து 90களில் நினைவில் நிற்கிற ஆக்ஷன் திரைப்படமாக மாறி போனது தான் கதை.

நேரம் 5:20. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்த படம் மன்னன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 1992 வெளிவந்த திரைப்படம். பி. வாசு அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு, கவுண்டமணி, மனோரமா, விசு இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர்லையும், விஜயசாந்தி இவங்க வந்து சாந்தி தேவி அப்படிங்கிற கேரக்டர்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற நேர்மையான

இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர்லையும், விஜய் சாந்தி இவங்க வந்து சாந்தி தேவி அப்படிங்கிற கேரக்டர்லையும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற நேர்மையான தொழிலாளி. அந்த தொழிலாளியோட நிர்வாக இயக்குனரான சாந்தி தேவி, அதாவது விஜய் சாந்தி, அவங்க வந்து ஒரு கண்டிப்பான ஒரு அதிகாரமிக்க பெண்ணாக அந்த கேரக்டரில் வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து ரெண்டு பேத்துக்கும் அடிக்கடி மோதலும் ஏற்படுது. சூழ்நிலை காரணமாக பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் வருது. ஆனால் திருமணத்துக்கு அப்புறமும் அவங்க இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறமா குடும்ப வாழ்க்கை, அன்பு, மரியாதை, பொறுப்புணர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை உணர்ந்த அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து புதுசாக ஒரு திருப்பம் அடையுது. இதுதாங்க படம். மன்னன் திரைப்படம் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்ற பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற பாட்டு தான். இன்றைக்கு வரைக்குமே தாய்ப்பாசத்தில் சிறந்த பாடல் அப்படின்னு டக்குன்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம ஞாபகத்துக்கு வர பாடலுமே அதுதான். தொழிலாளருடைய வாழ்க்கை, தாய்ப்பாசம், குடும்ப உறவு இதெல்லாத்தையும் வலியுறுத்துகிற ஒரு படமாக இது அமைஞ்சிச்சு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த பாடலை பாடியது வந்து கேஜே ஏசுதாஸ் அவர்கள். அவங்களுக்கு வந்து சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாடு மாநில விருதுமே கிடச்சிச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 1986 வெளிவந்த கன்னட திரைப்படமான அனுராக அரளிதுவின் மறு ஆக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 மேல் ஓடி சாதனை புரிஞ்ச திரைப்படமும் கூட. விருதுகளை விட ரசிகர்களோட இதயங்களில் இடம் பிடித்த திரைப்படம் இந்த மன்னன் திரைப்படம். குறிப்பாக அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற தமிழ் பாடல் தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத தாய்ப்பாச பாடலில் இன்றைக்கும் ஒன்றா இருந்துட்டுருக்கு. அந்த பாடல் தான் நாம் இப்போ கேட்க இருக்கிறோம்.

0: அடுத்ததாக படமும் பாடலும் நிகழ்ச்சியில் பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் இளையராஜா அவர்களோட இசையில் வெளியான திரைப்படம் ரிக்ஷா மாமா. இது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த படத்தில் சத்யராஜ், கௌதமி, குஷ்பு, கவுண்டமணி, ஸ்ரீதேவி, விஜயகுமார் இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சத்யராஜ் அவங்க வந்து ரிக்ஷா ஓட்டுநராக நடிச்சிருப்பாங்க. பள்ளிக்கு போகிற குழந்தைகளை வந்து அன்போடு கவனிச்சிக்கவும் செய்வாங்க. புவனா அப்படிங்கிற சிறுமியோடு அவங்களுக்கு ஒரு பாசமான பிணைப்பு ஏற்படுது. அப்புறம் நிறைய நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியுது சிறுமிக்கும் ராஜா அவங்களுக்கும் இடையில் ஆழமான குடும்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது. குழந்தையோட பாதுகாப்புக்காக ராஜா போராடுறதும் குடும்பம் மீண்டும் ஒன்று சேருறதும் கதையோட மையமாக இருக்குதுங்க. இந்த படத்தோட பாடல் அப்படின்னா எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் பாடல் தான். அன்னக்கிளி நீ சிரிக்க அப்படிங்கிற பாடல் தான் நாம் இப்போ கேட்க இருக்கிறோம். அதோட வைகை நதியோரம் அந்த பாடலும் சூப்பரான பாடல். தங்க நிலவுக்குள், ஒத்திப்போ ஒத்திப்போ இந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான பாடல்கள். எப்போனாலும் கேட்க விரும்புகிற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பாசம், தந்தை மகளோட உறவை மையமாக வச்ச உணர்வு பூர்வமான படம் தான் இந்த ரிக்ஷா மாமா. இளையராஜா அவர்களோட இனிமையான பாடல்கள் படத்துக்கு முக்கிய பலமாக இருந்துச்சு. நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய மகள் ஸ்ரீதேவி விஜயகுமார் வந்து அறிமுகமான திரைப்படம் தான் இந்த ரிக்ஷா மாமா. வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்கும் மேலே ஓடி நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ கேட்கலாம் இந்த பாடல். இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களும் அந்த பேபி ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்களும் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நாம் இப்போ பாடல் கேட்கலாம், அன்னக்கிளினி அப்படின்னு தொடங்குற பாடல்.
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 249-8-6458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

நேரம் 5:37. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா வண்ண வண்ண பூக்கள். பாலு மகேந்திரா அவருடைய இயக்கத்தில், எஸ் தானு அவருடைய தயாரிப்பில் ஜனவரி 15 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் பிரசாந்த், மௌனிகா, வினோதினி இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சிவா அப்படிங்கிற இளைஞனா கதாநாயகன் அவர்களும், மனோரஞ்சிதம் அப்படிங்கிற கேரக்டரில் கதாநாயகி அவர்களுமே நடிச்சிருப்பாங்க. சிவா அப்படிங்கிற இளைஞர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ண மனோரஞ்சிதத்தை காப்பாற்றி தன்னோட வீட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க. அப்புறமா இருவருக்கும் இடையில் காதலும் மலருது. ஆனால் மனோரஞ்சிதத்தோட வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய சோகமான உண்மை அவங்களோட காதலுக்கு பெரிய சவாலாக மாறுது. இயற்கை சூழல், காதல், சோக உணர்வு இதெல்லாம் திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. இதோட பிரபலமான பாடல்கள் அப்படின்னா இள நெஞ்சேவா அப்படிங்கிறது சூப்பரான பாடலுங்க. அதோடு சின்ன மணி, குயிலே, கோழி கூவும் நேரம், கண்ணம்மா காதலே, இது எல்லாமே சூப்பர் சூப்பரான பாடல்கள். இளையராஜா அவருடைய இசையில் நம்ம இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த திரைப்படத்துக்கு கிடைத்த விருதுகள் அப்படின்னா 39வது தேசிய திரைப்பட விருதை வென்ற திரைப்படம் இது. சிறந்த தமிழ் திரைப்படம் விருதையும் வென்றுச்சு. இந்த விருது வந்து இயக்குனர் பாலு மகேந்திரா அவங்களுக்கும், எஸ் தானு அவங்களுக்கும் வழங்கப்பட்டது. தேசிய விருது பெற்ற பாலு மகேந்திரா அவருடைய வண்ண வண்ண பூக்கள், காதல், கவிதை, இயற்கை, இளையராஜாவின் இசை இதெல்லாம் சேர்ந்து 90களோட மறக்க முடியாத திரைப்பட பட்டியலையுமே இடம் பிடிச்சிருக்கு. இப்போ நாம கேட்க போகிறோம் சின்ன மணி குயிலே அப்படிங்கிற திரைப்படத்தோட பாடல்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5 மணி 45 நிமிடம். படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, குரு தனபால் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். ஏப்ரல் 12 தேதி 1992 வெளிவந்த இந்த திரைப்படம் உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன். இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க கார்த்திக், சசிகலா, மோனிஷா, நிழல்கள் ரவி, ஆனந்த்ராஜ், ஜனகராஜ், செந்தில், வினு சக்கரவர்த்தி இவங்கள்லாம் நடித்த ஒரு திரைப்படம் தான் இந்த ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா முத்துராசு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து கார்த்திக் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய காதலியான தனத்தை வந்து இழந்த துயரத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இதன் காரணமாக திருமணம் செய்யவும் மறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட

உறவு பெண்ணான மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய மோனிஷா அவங்க வந்து காதலிக்க தொடங்குறாங்க அவங்கள. ஆனால் பல போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், உணர்வுபூர்வமான நிகழ்வுகளுக்கு அப்புறமா முத்துராசு வந்து தன்னோட கடந்த கால துயரத்திலிருந்து மீண்டு மீனாட்சியோட அன்பையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதாங்க திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பாடல்கள் அப்படின்னா, என்னை தொட்டு அள்ளி கொண்ட அப்படிங்கிற பாடல் வந்து இன்றைக்குமே நிறையவருடைய ஃபேவரட் சாங் லிஸ்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாடல். முந்தி முந்தி நாயகரே அப்படிங்கிறதும் ஒரு செம்மையான பாடல் அப்படி தான் சொல்லலாம். அதோட இந்த படத்தோட சிறப்பு அப்படின்னா, கிராமிய பின்னணியில் காதல், குடும்ப உணர்வுகளை அழகாக நம்மளுக்கு சொல்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து நினைவில் நிற்கிற கிராமத்து கதாபாத்திரங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, இளையராஜா அவர்களுடைய இனிமையான இசை, கார்த்திக் அவர்களுடைய இயல்பான நடிப்பு, மனதை வருடும் காதல் கதை, இதெல்லாம் வச்சு இந்த ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படம் வந்து இன்றைக்கும் 90s கிட்ஸோட மனசில் வந்து இடம் பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாடல் வந்துட்டுருக்கு கேளுங்கள்.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படம் சிங்காரவேலன். ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்தில், பஞ்சு அருணாச்சலம் அவருடைய கதை இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, கமலஹாசன், குஷ்பு, கவுண்டமணி, மனோரமா, ஜெய்சங்கர், வடிவேலு, நிழல்கள் ரவி, மனோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்கங்க. இந்த கதை எப்படின்னா, கிராமத்தில் வாழ்கிற ஒரு இளைஞன் தான் இந்த சிங்காரவேலன் அப்படி இந்த கேரக்டரில் வரக்கூடிய கமலஹாசன் அவர்கள். தன்னோட தாயோட குடும்பத்தோடு ஏற்பட்ட பிரிவை வந்து எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து குடும்பத்தை சேர்த்துணும், ஒன்று சேர்த்துணும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் டவுனில் வளர்ந்த உறவு பெண்ணான சுமதியை தேடி சென்னைக்கும் வராங்க. குடும்பத்தை மீண்டும் சேர்க்கறது அவங்களோட நோக்கமாக இருந்துகிட்ருக்கு. அதுக்காக பல துன்பங்களையும் அவமானங்களையும் சந்திக்கிறாங்க. ஆனால் அதுக்கிடையிலும் காதல், நகைச்சுவை, குடும்ப உணர்வு, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடக்குது. இந்த திரைப்படத்தில் பிரபலமான பாடல்கள் அப்படின்னா, இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு ஒரு பாடல், புதுச்சேரி கச்சேரி, ஓரங்கா ஸ்ரீரங்கா, இப்படி எல்லாமே சூப்பர் ஹிட் பாடலாக அமைஞ்சுது. இளையராஜா அவர்கள் இசையமைச்ச எல்லா பாடல்களும் ரொம்பவே வரவேற்பையும் பெற்றுச்சு. அதோட கவுண்டமணி, வடிவேலு, மனோரமா இவங்கெல்லாம் சேர்ந்த நகைச்சுவை காட்சி இன்றைக்குமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டுருக்குது. அதோட இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பொட்டு வைத்த காதல் திட்டம் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து கமலஹாசன் அவர்களே வந்து பாடியிருக்கிறது ரசிகர்களிடையே ரொம்பவும் பிரபலமாக்கியது. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுடைய கலகலப்பான நடிப்பு, கவுண்டமணி அவர்களுடைய கவுண்டர்கள், இளையராஜா அவர்களுடைய இனிமையான இசை, இதெல்லாம் சேர்த்து சிங்காரவேலன் திரைப்படத்தை சூப்பர் ஹிட் நகைச்சுவை வெற்றி படமாகவும் மாற்றிச்சு. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் இப்போ உங்களுக்காக வந்துட்ருக்கு. சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம், நன்றி நேர்களே.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா, 7:25 நம்மை சுற்றி. இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் உறுப்பு பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கியத்தின் முன்னோடி, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேருப்பு பாடல்.

நிகழ்ச்சியாக 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம். வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்களாக, 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி. வழங்குபவர் வி. இசக்கிப்பிரியா அவர்கள். 7:00 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வணக்கம் பரணியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர் ஈஸ்வரி அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் கே. கே. தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 திரை அருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு: இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பசுமை இந்தியா இயக்கம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வை எப்படி கொடுக்கலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன். ஒன்று 10 நலம்தானா மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள். 1:55 நலம்தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்கா. 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 கேட்கலாம் படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. லட்சுமணன். 7:25 நம்மை சுற்றி. நாளை நிகழ்ச்சிகளில் 7:30 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் ஒயில் கும்மி பாடல்கள். வழங்குபவர் சிவகிரி அண்ணாதுரை குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கியச் சாரல். 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசை. 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள். கடிதம் வழி நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் ஆ. கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது எல்லையற்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் கருவி.

இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தெளிவு என்பது எதையும் முடிவெடுப்பது அல்ல, அது அதன் இயல்பில் பார்க்க தெரிந்திருப்பது.

நேர்களே, பக்தி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:40 கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: குடும்பக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோல்

0: ியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும், ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும், எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேட்டா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யாரு எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டோம்.
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை

0: தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
3: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து, இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது, இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:40 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

நேரம் 6:48. ஒவ்வொரு வினாடியும் ஒரு வாய்ப்பு, அதை உணர்ந்து வாழத் தொடங்கினால் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தொடக்கம்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மை விட பெரிய ஒன்றின் மீது ஈடுபாடு கொள்வதுதான் ஆன்மீகம்.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் திரை இசை.

கேட்ட பாடல் அபூச்சி கிராமம் படத்துக்காக விசால் சந்திரசேகர் இசையில் வருண் விஸ்வா பாடின பாட்டு. தொடர்ந்து புலிவால் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம், கார்த்திக் சைந்தவி குரல்களில், ரகுநந்தன் இசையில்.

0: ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் 1 நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது,

0: போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பருகூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகிலுள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்புள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள். வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளம்

0: இணையதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும், சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 MW மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும், அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்ட

உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக

0: அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள் இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29,00,000 பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின் நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் கீழ் இயங்கும் 35 கல்வி விடுதிகளில் 2026-27 ஆண்டுக்கான மாணக்கர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல மாணவ மாணவியர்களுக்கென மொத்தம் 35 சமூக நீதி கல்வி விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அதன் விவரங்கள் தூத்துக்குடி, பணிக்க நாடார் குடியிருப்பு, லாத்திகுளம், எட்டையாபுரம், சுப்பமால்புரம், கழுகுமலை, சாத்தான்குளம், காயாமொழி, குலசேகரப்பட்டினம், வேப்பங்காடு, கீழராமசாமிபுரம், வெள்ளாளன் விலை, ஆனந்தபுரம், கே தங்கமால்புரம், வீரபாண்டியப்பட்டினம், மணப்பாடு, கொம்மடிக்கோட்டை, கயத்தார் ஆகிய 17 ஊர்களில் சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதிகளும், தூத்துக்குடி ஆறுமுகநேரி, கருங்குளம், காயாமொழி, எட்டையாபுரம், சுப்பமால்புரம், கழுகுமலை, பணிக்கநாடார் குடியிருப்பு, கொம்மடிக்கோட்டை, புதூர், பெரியமசாமிபுரம், ஆனந்தபுரம், படுக்கப்பத்து ஆகிய 13 ஊர்களில் சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிகளும், தூத்துக்குடி தாளமுத்து நகர், தூத்துக்குடி போல்டன்புரம், கோவில்பட்டி ஆகிய 3 ஊர்களில் சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதிகளும், கோவில்பட்டி நாகம்பட்டி ஆகிய 2 ஊர்களில் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலுகின்ற மாணவ மாணவியர்களும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும்

பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர் சேர தகுதியுடையவர்களாவர். விடுதிகளில் எவ்வித செலவினமும் இல்லாமல் பின்வரும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து விடுதி மாணவ மாணவியர்களும் 3 வேளை உணவு மற்றும் தங்கும் வசதிகள் அளிக்கப்படும். 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 4 இணை சீருடைகள் தைத்து வழங்கப்படும். பத்தாம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு நீட் JEE நுழைவுத் தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள், சிறப்பு வழிகாட்டிகள் மற்றும் வினா வங்கி நூல்கள் வழங்கப்படும். விடுதிகளில் மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கான தகுதிகள்: பெற்றோர் பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த தூர விதி மாணவியருக்கு பொருந்தாது. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது காப்பாளினிகளிடமிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது காப்பாளினிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது சாதி மற்றும் பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் ஏதும் அளிக்க தேவையில்லை. விடுதியில் சேரும்போது மட்டும் இச்சான்றிதழ்களை அளித்தால் போதுமானது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விடுதியிலும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கென தனியே 5 இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அரசின் இச்சலுகைகளை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆசை அஞ்சல் கேட்க போறோம். கடித வழியா நேர்களோட விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி, அதோட என்ன பாட்டு என்ன படம் அப்படிங்கிறதையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 6-2-7-0-0-2 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 6-2-7-0-0-2. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உல்லாசம் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க, ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். அவங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில், கார்த்திக் ராஜா இசையில்.

ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகி குரலில் கேட்டிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் மேலப்பார்க்கநேரி இயேசுபாலன், வசந்தா, இவாஞ்சலின், இஸ்லின்ராஜ், இனிய சுபிக்ஷன், தமிழ்ச்செல்வி, சிதம்பராபுரம் சுடலை, காளி, சந்தோஷ், தூத்துக்குடி மாவட்டம் நத்தக்குளம், லிங்கம், சாந்தி, சிவரஞ்சினி, லிஷா, இசை, ரஞ்சிதா, தமிழரசன், முத்துசெல்வன், இவங்க எல்லாருக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆசை அஞ்சல் கேட்டு இருக்கிறீங்க. கடித வாயிலாக நேயர்களின் விருப்ப பாடல்கள். இதே மாதிரி வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பாட்டு கேட்கலாம். இன்று 8:05 குக்கு நிகழ்ச்சியில் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. 9443360794 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக இன்று 8:05 குக்கு நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறலாம். ஆசை அஞ்சலில் அடுத்த பாட்டு நண்பன் படத்துக்காக. நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி, அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், விவேகாவோட வரிகளில் பாடியிருக்கிறாங்க கிறிஸ், சுஜித், சுரேசன்.

0: நேரம் 7:46 ஆயிட்டிருக்குது. ஆசை அஞ்சலில் அடுத்ததாக முதல் தேதி அப்படிங்கிற படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. டிஜி லிங்கப்பா இசையில் என்எஸ் கிருஷ்ணன் பாடியிருக்கிறாங்க உடுமலை நாராயண கவியின் பாடல் வரிகளுக்கு. இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க செம்மன் சாலை வண்டியூர், அஸ்ரீத் பவஷ்யா, சக்தி ஜனாதனன்.
1: பொதுவாக இந்த மாதச்சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும் ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலிருந்து சம்பள தேதி 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 30 வரைக்கும் திண்டாட்டம். 21

குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே, முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே, தம்பிகளின் வா

0: இருபத்தொன்னிலே
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆசேஞ்சல் அடுத்த பாட்டு சொல்ல துடிக்குது மனசு படத்துக்காக வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கிறாங்க. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சாத்தான்குளம் மயில், பாப்பாக்குடி செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, தச்சை மணி இவங்களுக்காக.

ஆசையஞ்சலோட நிறைவு பாடல் டவுன் கருப்பசாமி வசந்தி முத்து சௌமியா இவங்க கேட்டிருக்கிறாங்க. திருமூர்த்தி படத்துலேருந்து தேவாவோட இசையில் வாலியோட வரிகளில் பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தகரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து

0: திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்ஆர் அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் அருண் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05, இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு.

மீண்டும் ஓர் இனிய இரவு வணக்கம் நேர்களே. கேட்க போகிறீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக, நான் உங்கள் முத்து அபிஷேகம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை குறுஞ்செய்தியாவோ குரல் பதிவாவோ இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பாக அனுப்பி பாட்டு கேட்கலாம். 944-33-60-794 944-33-60-794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பாட்டு கேட்கலாம். முதலாவது பாட்டு திருநெல்வேலி பாலமுருகன் கேட்டிருக்கிறாங்க, தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலிருந்து வாலியோட வரிகளில் இளையராஜா இசையமைச்சு பாடியிருக்கிறாங்க.

நேர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது 2 நாட்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொள்ளுமாறு நேர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குக்குல அடுத்த பாட்டு வள்ளியூர் பரமேஸ்வரி, இஷ்வந்த், ஸ்ரீ முதிர், மதியோன், சர்வினி, பிரதிகா இவங்களுக்காக வருது. நான் பேச நினைப்பதெல்லாம் படத்திலிருந்து பாட்டு.

சிற்பியோட இசையில் மனோ பி சுசீலா பாடின பாட்டு கேட்டு ரசிச்சிங்க பழனி பாரதியோட வரிகளில். அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிறாங்க. வாலியோட வரிகள், தேவாவோட இசை, பாட்டு கேட்டிருக்கிறாங்க உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ் இவங்களுக்காக.

வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க குக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக கீழாக்குளம் வளர்மதியோட விருப்பத்தில் மு மேத்தா வரிகளில் மனோ சித்ரா பாடின பாட்டு, இளையராஜா இசையில் வேலைக்காரன் படத்திலிருந்து.

0: 8:28 கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை, 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பு.
1: சிவகாசிலேருந்து தேவிஸ்டி பேசுகிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். எனக்கு தம்பிக்கு எந்த ஒரு படத்திலிருந்து காதலின் தீபம் ஒன்று அந்த சாங் போடுங்க. நன்றி, வணக்கம்.

இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல், வாலியின் வரிகளில் அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் அடுத்த பாட்டு வீரவநல்லூர், தேவசேனா இவங்க கேட்டிருக்கிறாங்க. கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாட்டு, இளையராஜா சித்ரா பாடியிருக்கிறாங்க கங்கைமரன் வரிகளுக்கு.

0: குக்கூவில் வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. 8:38 ஆயிட்டுருக்குது.
1: நான் அழகநேரி பாஸ்கர் பேசுகிறேன். கரகட்டக்காரன் படத்துலேருந்து குடகுமலை காட்சியில் ஒரு காற்று வீசுதான் அந்த பாட்டு.

நேயர் பாடல்கள் குக்கு நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததான் நாம் கேட்க போகிற பாட்டு ஆழ்வார் திருநகரி அக்னி டெய்லர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க பேரே இதானான்னு தெரில. தமிழ் படத்திலேருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. ஹரிஷ் ராகவேந்திரா கங்கா குரல்களில், பரத்வாஜ் இசையில் பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

குக்கு நேயர்பு பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி இவங்களோட விருப்பத்தில் நிலவே மலரே படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

நேயர்களோட விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக குக்கு நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இப்போ சேரன் பாண்டியன் படத்திலிருந்து கேஜே ஜெஸ்தாஸ் குரலில் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. மேல பாண்டவர் மங்கலம், ஆறுமுகசாமி, கோயம்புத்தூர் பிரபு, சுடலை, தங்கலட்சுமி இவங்களுக்காக.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியில் இதுவரை வாட்ஸ்அப் சாய்ஸாக நேர்களோட விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுச்சு. இன்னும் கூட நிறைய நேயர்கள் அவங்க பாடலை கேட்டு அனுப்பியிருந்தாங்க. வீரவநல்லூர் விஸ்வநாதன், வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன், அதுபோல் அருள்குமார், சுப்பலாபுரம் சுதாமணி, உச்சிமாகாளி, திருவனந்தபுரம் குமார், சாத்தான்குளம் வைதேகி, மேலக்கரம் இந்திரா, முள்ளக்காடு பாபு, ஜங்ஷன் வெண்ணிலா, உடையாம்புலி ஆகாஷ், நீலமேகபுரம் முரளிராஜ், ஆய்க்குடி சுப்பிரமணியன், புதுப்பட்டி சுவர்ணபூரணி, சடையப்பபுரம் செல்வகுமார், அதே மாதிரி புதுக்குடியிலிருந்து விஸ்வராம் கணேஷ், இன்னும் கூட இப்போ கூட ஒரு மெசேஜ் யார் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய பாடல் அடுத்த நிகழ்ச்சியில் கட்டாயம் இடம்பெறும். அதே மாதிரி 2 நாட்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் நேயர்கள் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டிருந்தோம். அந்த வகையில் அதை கேட்டுக்கிட்டு வழிவிட்ட நேயர்களுக்கும் நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள். இளையராஜாவின் இசையில் கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேட்கலாம் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள். இளையராஜாவின் இசையில் என் ஜீவன் பாடுது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு பக்தி இலக்கியங்களுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய நாயன்மார்களில் ஒருத்தங்க புனிதவதி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவங்க, அவங்கள பற்றி தான் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு கேட்கலாம். பாலமுரளி கிருஷ்ணாவோட குரலில் திருவிளையாடல் படத்துக்காக கண்ணதாசனின் வரிகள், கே வி மகாதேவன் இசையில் இனிய பாடல்.

பமகரி ரிக கரி ச காரி சனி த பமக.

சரி நீ தாதா.

இலக்கியச்சாரலில் இன்னைக்கு புனிததி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார். இவங்களுடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இளமையிலேயே சிவபக்தியிலையும் இல்லற வாழ்க்கையில் இருந்தப்பவும் சிவபக்தியில் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டாங்க. கைலாயம் போகும்போது இறைவன் உறையக்கூடிய புனிதமான இடம் அப்படிங்கிறதால அங்கே தரையில் கால் ஊனாமல் தலைகீழாக நடந்து கைலாயம் போனாங்க. இறைவனை நோக்கி, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், இறைவா உன்னையும் மறவாமை வேண்டும் இன்றும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படிங்கிற பாடலையும் பாடினாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரைப்பாடலில் ஆனந்த ஜோதி படத்துக்காக கண்ணதாசனின் வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்கள்.

இலக்கியச்சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட மூவர் பாடிய தேவாரத்துக்கு முன்னோடியாக அமைஞ்சது காரைக்கால் அம்மையார் பாடல்கள் தான். அதனால தான் அவங்களுடைய பதிகங்களை மூத்த திருப்பதிகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழிசைக்கும் பதிகம் பாடுவதற்கும் வித்திட்டவராகவும் விளங்குகிறார் காரைக்கால் அம்மையார். இவங்களோட முக்கியமான படைப்பாக அற்புத திருவந்தாதி கருதப்படுது. 101 பாடல்களை கொண்ட இந்த தொகுப்பு அந்தாதி முறையில் அமைஞ்சிருக்கு. ஒரு பாடலோட இறுதி எழுத்து இல்லாட்டி சொல் அடுத்த பாடலோட முதலாவதாக வரும், அதுதான் அந்தாதி. இந்த அந்தாதி முறையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினதும் காரைக்கால் அம்மையார் தான். திரைப்பாடல் அடுத்ததாக மகாகவி காளிதாஸ் படத்துக்காக கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறாங்க கே.பி. சுந்தராம்பாள்.

நேரம் 9:48. காரைக்கால் அம்மையாரோட மற்றொரு முக்கியமான படைப்புனா திருவிரட்டை.

மணிமாலை. இறைவனுடைய கருணை அவன் மீது கொண்ட பக்தியோட வெளிப்பாடா, பிரபந்த வகை நூலா, 20 பாடல்கள் கொண்டதா இதை பாடியிருந்தாங்க. இதில் 2 பாவகைகள், ஒரு பாட்டு வெண்பாவாகவும் இன்னொரு பாட்டு கலித்துறை பாட்டாகவும் மாறி மாறி வர்றது தான் தனிச்சிறப்பு. வரும் பாடல் சிறுகாளி எஸ் கோவிந்தராஜனின் குரலில், ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்திலிருந்து.

0: பழமையின் அழகும் புதுமையின் துடிப்புமாக தலைமுறைகள் தாண்டி இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.
1: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கா.

0: பாத்துடடா மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா.
1: இலக்கிய சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. காரைக்கால் அம்மையார் தான் முதன் முதலாக பதிகங்களோட இறுதியில் திருக்கடை காப்பு வைக்கும் முறையை தொடங்கி வச்சாங்க. அதாவது ஒவ்வொரு பதிகத்திலையும் கடைசி பாடலில் பாடினவங்க பெயர், ஊர், இப்படி இது சம்பந்தமான குறிப்புகள் இடம்பெற்றிருந்துச்சு. இது பிற்காலத்தில் பாடல்களை குழப்பமில்லாமல் அடையாளம் காண உதவிச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவங்க காரைக்கால் அம்மையார். பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஆன்மாவின் தாகம் அப்படிங்கிறத தனது பாடல்கள் மூலமாக விளக்குனவங்க காரைக்கால் அம்மையார். வெறும் புகழ்ச்சியான பாடல்களாக இல்லாமல் ஞானம் ததும்பும் வரிகளாகவும் அவங்களுடைய படைப்பு இருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் மாட்டுக்கார வேளன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

பின்னே காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. நேயர்கள் கேட்கிருப்பது சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களாக இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெறணும்னா தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0462-256-1132, மற்றொரு எண் 0462-256-1133.

0: நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது 2 நாட்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியோட முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார், எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: புதுக்கோட்டில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: இங்க சின்ன ராசா படத்துல இருந்து கொண்ட சீவர் கூடும் நேரம், இந்த பாட்டு எங்க சார்
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: கோவில்பட்டியிலிருந்து தீபா பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மௌன ராகம் படத்துலேருந்து நீலாவே வா அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கொடுத்துடலாம். ஒரு இதமான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல், இளையராஜாவோட இசையில், வாலியின் வரிகளில் கேட்கலாம்.

0: நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: சார், பாளையங்கோட்டையிலிருந்து அன்பு நகர் நாராயணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: சார், எனக்கு ஆனந்தராகம் படத்துல மேகம் இருக்குது, மழை
0: கொடுத்துடலாம். இங்கே மழை பேஞ்சிட்டு இருக்குது. பஞ்ச அருணாச்சலத்தோட வரிகளில் கேஜி ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாட்டு கேட்கலாம்.
2: மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: தொலைபேசி வழி நேயருறுப்பு பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ சார், தென்காசி மாவட்டம் ஆடையிலிருந்து மிக்கேல்ராஜ்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம்
2: சார்? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி சார், என்ன பாட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில
2: சார்? செண்பூமி செண்பதுலேருந்து வாசலிலே பண்ணி சொன்ன
0: கொடுத்துலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
2: சரி சார்.
0: நேரில் இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள், இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகள்.

0: இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பாட்டு கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து செவ்வந்தி படத்துல இருந்து குந்தைவன பூங்குயில பாட்டு கொடுத்துருக்கோம்.
0: கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு. பாடல் அருண்மொழி, சொர்ணலதா பாடியிருக்கிறாங்க. பிறை சூடன் வரிகள் இளையராஜாவோட இசையில.

0: இருள் நிறைந்த இரவில் இசை நிறைந்த இரவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப கீதங்களோடு. வணக்கம்.
1: வணக்கம், நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நீங்கள் நட்சத்திரத்திலேருந்து அவள் ஒரு மேனகை
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல், கண்ணதாசன் வரிகள், சங்கர் கணேஷ் இசையில் இந்த பாட்டு.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. தொலைபேசி வழியாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னா தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04

0: 62251132 மற்றொரு தொலைபேசி எண் 0462-256-1133. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: கொல்லங்குளத்துலேருந்து லட்சுமி பேசுகிறேன் சார்.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு கரகாட்டக்காரன் படத்துலேருந்து மாங்கோயில பூங்கோயில பாட்டு.
0: ம், கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. இளையராஜாவின் இசை, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள், கங்கை அமரன் வரிகள்.

0: சுகமான ராகங்களில் பாட்டு கேட்க வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: சரிம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, என்ன பாட்டுன்னு சொல்லிடுங்க.
1: திருக்குடியிலிருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: ம்,
1: இதே கோயில் படம், யார் வீசுரோஜா பூ போட்டது, இந்த பாடல் சார்.
0: கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. இளையராஜாவின் இசை, எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல், கேட்கலாம்.

0: நேரம் 10:44, சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: சார் பகிர்ந்து சுப்பையா பேசுகிறேன்
0: சொல்லுங்கள் சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சார் இந்த தர்மசீலன் படத்துலேருந்து சின்னாரம் சின்னாரம் பாட்டு ஒன்று கேட்குறேன்.
0: அருமையான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடல் ஆர்வி உதயகுமார் பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாங்க, இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்த நாளில் அவங்களுடைய பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நேயர்கள். கேட்கலாம் இந்த பாட்டையும்.

0: இனிக்கும் பாடல்களாக, நேயர்களின் விருப்பங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. சுகமான ராகங்களாக தொலைபேசியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா.
1: நான் ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு துள்ளாத மனமும் தொல்லும் படத்துல இருந்து மேகமாய் வந்து போகிறேன் சாங்
0: பாடல் கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. இந்த பாடல் முத்து விஜயன் வரிகளுக்கு பாட்டு பாடியிருக்கிறாங்க. ராஜேஷ் கிருஷ்ணன், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாட்டு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் வருமாறு அன்புடன் கேட்டிருந்தோம். அதை ஏற்றுக்கிட்டு வழிவிட்ட நேயர்களுக்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் தம்பி.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்க?
1: நான் மம்தா பரமீனா பேசுகிறேன்.
0: என்ன பாடல் கேட்க போகிறீங்க? நிறைவு பாட்டு.
1: சென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படத்துலேருந்து கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே.
0: கொடுத்துடலாமா? வாலியோட வரிகள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் வருது, கேட்கலாம்.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம். வழங்குவவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி. வழங்குவவர் வி. இசக்கி பிரியா அவர்கள். 7:00 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி. வழங்குவவர் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வணக்கம் பரணியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர் ஈஸ்வரி அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம். வழங்குவவர் கே. கே. தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தாள் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 8:30 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம். 10:02 மன விரும்புதே நேயர்ப்பு பாடல்கள். 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பசுமை இந்தியா இயக்கம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வை எப்படி கொடுக்கலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன். 1:10 நலம்தானா மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள். 1:55 நலம்தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குவவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்கா. 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரையிசை. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. லட்சுமணன். 7:25 நம்மை சுற்றி. இரவு 7:30 கேட்கலாம் அறிவியல் நேரம். 8:05 ஊரும் உறவும் ஒயில் கும்மி பாடல்கள். வழங்குவவர் சிவகிரி அண்ணாதுரை குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல். 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசை. 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள். கடிதம் ஒளி நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் ஆ. கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 11

நேரம் 11:13. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தந்துவிட்டேன் என்னை படப்பாடல்.

பாடல் முதல்ல துவங்கின நேரத்தில் இருந்து அப்படி பாடல் முடிகிற வரைக்கும் அந்த தம்தன தம்தனம் அந்த இசை, அந்த பின்னணி இசையில் அந்த தபிலவனுடைய சத்தம் அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்தது தான் சொல்லணும். ஏடெடுத்து நான் படித்த ஏட்டு கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு, கூட்டுதற்கு நம் கணக்கு கோடி கோடி சுகம் இருக்கு, நாட்டம் இங்கு கூடுதற்கு நம்முன் தெய்வ பலம் இருக்கு, நல்லதொரு பாடம் சொல்லும் காதல் வகுப்பு, அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு வகுப்பு தொகுப்பு அப்படின்னு அவருக்குடைய உரித்தான பாடல் வரிகளை தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலும் கங்கை அமரன் இளையராஜா இவங்களுடைய காம்போவில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் சொல்லணும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் கும்பக்கரை தங்கையா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் குழுவினருடன் இணைந்து பாடிய பாடல்.

பாடல் கேட்ட நேரத்திலிருந்து அந்த பாடலை சின்ன சின்ன இசை நுணுக்கங்கள்லாம் நிறைய பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சரோத் இசையும் அந்த பேக்ரவுண்டோட அந்த கோரஸ் இசையும் அந்த மச்சா வந்தால் மச்சா வந்தால் ஓ அப்படின்னு அந்த பாடல் முடிகிற இடத்துல அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளூட்டினுடைய இசை துல்லியத்தை அழகாக வந்து பாடலை கொடுத்துருப்பாங்க. நினச்சி அந்த பாடலை கேட்கும்போது இன்னும் மினிமையாக தான் இருந்தது. வைக்காத செந்தூரம் தான் வச்சு வந்த உன்னோடு தான், இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரம் தான், வண்டோடும் கண்ணோரம் தான், வஞ்சிகளம் பெண்ணோடு தான், வந்தேனம்மா கொண்டாடத்தான் இந்நேரம் தான், முட்டான தீகளும் மேனி தொட்டாடவே வரும் மாமனி, மேளம் ஒரு இடி இடிக்குது, வானம் ஒரு குடை பிடிக்குது, வா வா மாமாவனு சொல்லி பூத்து பூத்து குலுங்குது அடி பூவு, அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே நோவன் அவருக்கு உண்டான தனித்துவமான வரிகள் தான் இந்த பாடல். கூட கங்கை அமரன் அவர்கள் எழுந்து தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

இரு மனங்களுடைய அன்பின் வெளிப்பாடாய் அந்த பாடல் இருந்தது. நீலமேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது, மதன ராகம் பாட வந்திடு, ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும், தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீபஜோதியே, மேளதாளம் கேட்க வேண்டுமே அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு அந்த பாடல் முடிந்தது. அந்த மனங்கள் என்றைக்குமே அன்புக்கு ஒரு எல்லை இல்லை என்பது அந்த பாடல் மூலம் தெரிய வந்தது. இளையராஜாவினுடைய இசையில் உஷா அவர்களுடைய பாடல் வரிகள். நேர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையின் செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிபிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல், 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

நேரம் இரவு 11:34, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கும் என் அருகே நீ இருந்தால் படப்பாடல்.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடின அந்த பாடல் கவிஞர் நா காமராசன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியிலேயே தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி

பாடல் கேட்கும்போதே அப்படியே ஒரு ஹம்மிங்கோடு அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அந்த அப்படி வச்சு அந்த ஹம்மிங் பண்ணும்போதே அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கல, அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தது. நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தங்களது போஸ்ட் மற்றும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அவங்க மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மன்னவனே மன்னவனே பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பதில் மகிழ்ச்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தனி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதைகளாக எழுதியிருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மயக்கம் தந்த நிகழ்ச்சி, மாதுளம் கனிசுவை பாடல், ராஜா ராணிக்கு பறிச்ச ரோஜா, ரம்யமான ராகம் தேடல், இரவை இனிமையாக்கும் இன்பமான அலங்காரம் அப்படின்னு சொல்லி கவிதையை எழுதியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் அவங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து பாடல் புதுநெல் புதுநாத் படத்துலேருந்து பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பட்டி கனகரத்னம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு தங்களுடைய மேலான ஆதரவை லைக்ஸ் மற்றும் கமெண்ட் வழியாக தந்த நேயர்களுக்கு நன்றி. மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரல்களில் காதல் தேவதை படப்பாடல்.

0: கேட்ட பாடல் தர்மதுரை படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடியது. இளையராஜாவின் விசையில் பஞ்சவர்ணா செலுத்தின பாடல் வரிகள். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் குணா படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள்.
1: இதை சாப்பிட்டா அபிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும். நீ பாடு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், பாடு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்,
2: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: கட்டிடலாமே.
1: தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்கனி.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழிசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரு இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதியுள்ள பாடல் வரிகள், KV மகாதேவன் இசையில். ஆதிபராசக்தி படத்திற்காக

நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல். பி. சுசீலா பாடியது, வாலி எழுதி வி. குமார் இசையில், மங்கள நாயகி படத்திற்காக.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தபில்.
1: கருடகமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்வரி இசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ரூபகதாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி. ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தபில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.